0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம், நான்காம் நாள் பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 9ஆம் நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

எந்த நாடும் எந்த ஊரும் சொந்த நாடும் சொந்த ஊரும் போலவே ஆகும். அப்படி இருக்கும்போது ஒருவன் சாகும் அளவும் கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ? குறள் எண் 397 அதிகாரம் கல்வி.

கற்றவனுக்கு எந்த நாடும் எந்த ஊரும் சொந்த நாடும் சொந்த ஊரும் போலவே ஆகும். அப்படி இருக்கும் போது ஒருவன் சாகும் அளவும் கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ? குறள் எண் 397 அதிகாரம் கல்வி.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய இல்லையா 1669 கிலோஹெர்ட்ஸில், நேரம் சரியாக 5:55, 20 நொடிகள்.

கேட்கலாம். இன்று நமது வானொலியில் வளமுற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்திகள் பட்டயப்படிப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் மகாலட்சுமி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். காலை 7:00 சுழல் விளக்கு சென்னேஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 நலம் ஆய்வாளர் சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், காலை 8:00 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 8:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முக்கிய நிகழ்வுகள் தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். காலை 9:00 அரங்கிசை சென்னேஞ்சல், இதில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்களின் வயலின், வி எஸ் ராகன் அவர்களின் மிருதங்கம் கேட்கலாம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரத்தென்றல், பகல் 12:00 நிகழ்ச்சியின் மேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 12:10 சங்கீத சாரல் சென்னேஞ்சல், இதில் காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாதஸ்வர இசை, செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்களின் தவல் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 1:10 பெருமை மிகு பாரதம் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் உரை சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியஞ்சல், 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல், பிற்பகல் 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவேறும். மாலை 5:27 தொடங்கும் மாலை நேர ஒளிபரப்பில் குறளமதம் 397 கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல், மாலை 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் வீரா திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிலில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னேஞ்சல், 8:05 மதுரத்தென்றல், 8:30 இசை மஞ்சரி என் வெங்கடேச கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 8:45 வாழ்வியர்க்கு அப்பால் ஒரு வாழ்வு பகுதி 1 உறுப்பு தானம் குறித்து ரோட்ரியன் மற்றும் சமூக சேவகர் திரு லால் கோயல் உடனான நேர்காணல். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக், இதில் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்கம், வித்வான் சின்னா வெங்கடேச சுப்பையா அவர்களின் தவில் கேட்கலாம். இன்று முன்னிரவு 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இணைதை நிறைவேறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
5: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
5: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
5: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மென்ட்டா.
5: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
5: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, 1 மணிக்கு வரும்.
5: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லிருக்கேன்.
5: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
4: சரி சரி, Facebookல மட்டுமா?
5: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
4: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
6: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 6:04 நிமிடம் 48 நொடிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் வாழ்வில் முன்னேறவே விரும்புகிறோம். ஆனால் இயல்பாகவே நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது. நாம் செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயணிக்க துவங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும். வாழ்வில் நமது உழைப்பு மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் விருப்பமான ஒரு பணியினில் நாம் ஈடுபடலாம். எப்போதும் நமக்கு முன்னால் நிறைய நேரம் உள்ளது என்பதை உணர்ந்து வினையாற்றுவது மிகவும் நல்லது. எதையும் செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செயலாற்றுவது ஒரு தவறே அல்ல. சோம்பல் என்னும் சொல் மந்தம், சோர்வு, சுணக்கம், நெடுநீர், மடி என்றெல்லாம் கூட அழைக்கப்படுவதுண்டு. மந்தம் நம் செயலில் வேகம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சோர்வு உடல் அல்லது மன ரீதியான செயல்திறன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சுணக்கம் ஒரு செயலை செய்ய தயங்குவது அல்லது தாமதப்படுத்துவது. நெடுநீர் அதிக நேரம் தூங்குதல் அல்லது ஓய்வெடுத்தல். மடி சோம்பலுடன் தொடர்புடைய ஒரு சொல். உடல் ரீதியான செயல் ரீதியான குறைவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சோம்பல் என்ற சொல்லின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. எந்த வேலையையும் செய்யாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழிப்பவர்களை சோம்பேறிகள் ஆவார்கள். இவர்கள் தனக்கான வேலைகளை கூட மற்றவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்களே. எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழித்து சொகுசு வாழ்க்கையை விரும்பவர்களாக சோம்பேறிகள் இருப்பார்கள். அதிலும் கனவு காண்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். நம் ஆற்றலை மழுங்கடைய செய்யும் செயலே சோம்பேறித்தனம் எனப்படுகிறது. இதை ஒரு வியாதியாக கருத முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க சில எளிய வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளே புதைந்துள்ள எல்லையில்லா ஆற்றலை நாம் புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தலாம். இம்மாதிரியான நேரத்தில் நமக்கு பிடித்தமான மாற்று செயல்களை சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம் ஆற்றல் மேம்படும். சோம்பி திரியல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழியாகும். இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காதே என்பதே ஆகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து பயனுள்ள செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த செயலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் பயன் தராத செயல்களில் நேரத்தை செலவிடுவதும் தவறு. உழைத்து முன்னேற வேண்டும். நமது சோம்பேறித்தனத்தால் நமது வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்பதுதான் இதன் முக்கிய நீதியாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில் ஊழையும் உப்பக்கும் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்கிறார். சோர்வு இல்லாமல், தளராமல், இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கிறது. ஒரு கடினமான இலக்கை அடைய தோல்வி பயமின்றி சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பவர்கள் அந்த விதியை வென்றி வெற்றியடைவார்கள். எனவே இனியாவது சோம்பல் வழி மறப்போம். உழைப்பின் வாரா உயர்வுகளில் இல்லை என்பதை உணர்வோம். வாழ்வில் உயர்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் திகழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் சரியாக 6:15. இனி கேட்கலாம் பக்தி மாலை.

0: 6:35 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய எல்லை 1669 கிலோஹெர்ட்ஸில். இன்று பராப வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 28, 29, 30 ஆகிய நாட்களில் சணல் பைகள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி இலவசமாக நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. இந்த எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைத்து முன்பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டி வாசுகி காலனி தொழிலாளர் அலுவலகம் அருகில் சர்வே எண் 5:10 என்ற முகவரியில் காளான் வளர்ப்பு பற்றிய இலவச பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 10 நாட்கள் நடைபெற உள்ளது. காலை மணி 9:30 முதல் மாலை மணி 5:30 வரை இந்த பயிற்சி நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0546251578, கைபேசி எண் 9442758363. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, மானாவாரி நேரடி நெல் விதைப்பிற்கு பொட்டாஷ் உரம் கொண்டு விதைகளை கடினப்படுத்தி விதைக்க வேண்டும். இதற்கு 30 லிட்டர் தண்ணீரில் 300 கிராம் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தை நன்கு கலந்து இந்த கரைசலில் 1 ஏக்கருக்கு தேவையான 30 கிலோ நெல் விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து பின்பு தண்ணீரை வடித்துவிட்டு பழைய ஈரப்பத அளவிற்கு வரும் வரை நிழலில் உலர்த்தி உடனே விதைப்பு செய்யலாம். அல்லது 1 மாதம் வரை சேமித்து வைத்து பின் விதைக்கலாம். இவ்வாறு நெல் விதை கடினப்படுத்தி விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு முளைத்த நெல் பயிருக்கு ஆரம்பத்தில் மழை குறைவாக இருந்தாலும் 15 முதல் 30 நாட்கள் வரை பயிர்கள் பாதிப்பில்லாமல் வறட்சியினை தாங்கி வளரும். எனவே விவசாயிகள் நெல் விதை கடினப்படுத்துதல் தொழில்நுட்பத்தினை கடைபிடிக்கும்படி பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மகாலட்சுமி.
2: ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அரசாங்கத்தால ஒரு பயிற்சி நிலையம் இருக்கு. விருதுநகர்ல தியாகி சங்கர்லிங்கனார் மேலாண்மை கூட்டுறவு பயிற்சி நிலையம்னு செயல்பட்டு இருக்கு. அதில் நான் படித்தது வந்து DCM கோர்ஸ் படிச்சிட்ருக்கேன். 1 இயர் கோர்ஸ் அது. அதன் மூலமாக வந்து கூட்டுறவுனா என்னன்னே நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க மக்கள். அதுக்குள்ளே போனப்புறந்தான் எங்களுக்கே இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய கற்றுக்கிட்டோம். நகை மதிப்பீடு செய்கிறது எல்லாமே இங்கே பயிற்சி தர்றாங்க. அதை வச்சே நம்ம நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. 3 விதமான சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் படித்தோன்றதுக்கு சர்டிஃபிகேட், நகை மதிப்பீடு கற்றுக்கிட்டோன்றதுக்கு சர்டிஃபிகேட், அப்புறம் இந்த DCM கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்றதுக்கு சர்டிஃபிகேட். இதை வச்சு நம்ம கோஆபரேட்டிவ் உள்ள எல்லா போஸ்ட்டுக்குமே நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். இது DRB எக்ஸாம், SRB எக்ஸாம் 2 இது கண்டக்ட் பண்ணுறாங்க. 2லையுமே நம்ம பங்கேற்றுக்கலாம்.
3: நகை மதிப்பீட்டாளர் படிச்சிருக்கிறோம், அதே மாதிரி DCM படிக்கிறீங்க. இதுக்கு வந்து சுயமாகவும் நீங்கள் வந்து தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை பற்றி எதுவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா?
2: அதாவது சுய உதவிக்குழுவை நம்ம எப்படி ஆரம்பித்து அது மூலமாக என்னென்னலாம் பயன்பெறலான்றத நாங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம படித்து தனியாக தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கடன்கள்லாம் தர்றாங்கன்றதையும் கற்றுக்கிட்டோம். நிறைய இருக்குது கூட்டுறவு கடன்கள், ஆனால் நம்மளுக்கு தெரியலை. அதை வந்து நம்ம பார்த்தோம்னா நிறையவே பயன்பாடு இருக்குது. எல்லாருமே அதை பயன்படுத்திக்கோங்க.
3: இல்லை, இப்போ நிறையா வந்து கடன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, ஒரு சில இதை நீங்கள் வந்து சொல்ல முடியுமா?
2: மகளிர்களுக்காகவே தொழில் தொடங்குறதுக்கான கடன்களும் இருக்குது. சிறு வியாபாரிகள் தொடங்குறதுக்காகவும் கடன் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்குமே நிறைய கடன்கள் இருக்குது.

0: அது நம்மளுக்கு தெரியல. அவங்களுக்குலாம் மானியத்தோடயே நிறைய கடன்கள்லாம் இருக்கு. அடுத்து சுய உதவிக்குழு கடன்களுமே நிறையவே இருக்கு.
1: இப்போ சுய உதவிக்குழு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒருத்தர் வந்து தையல் மிஷின் வாங்கி ஒரு தொழில் பண்ணலாம், பழக்கடை வச்சு ஒரு தொழில் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது அவங்க சுயமாக ஒரு தொழில் பண்ணலாம், இல்லை அவங்க பெட்டி கடைகள் வைக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு எது தோதோ அது மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறதுக்கான லோன்கள்லாம் வந்து அங்கே கொடுக்குறாங்களா, அதுக்கெல்லாம் என்னென்ன ஆதாரங்கள் நம்ம கொடுக்கணும்?
0: அதாவது அவங்க தொழில் தொடங்குறதுக்கான மொதல் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றத அங்கே சொன்னாலே வந்து அவங்க எந்த மாதிரி கடன்லாம் நீங்கள் வாங்கலாம், எப்படிலாம் பயன்படலான்றதையே சொசைட்டிலேயே சொல்வாங்க. நமக்கு பேசிக்கான ஆதாரங்களை வாங்கிக்கிட்டு நல்லாவே நம்ம ஜென்யூனாகவே அப்ரோச் பண்ணுவாங்க. யாருமே வந்து கூட்டுறவுனா எப்படி இருக்கும் அதெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. எல்லா இடத்துலையுமே நல்லாவே இது பண்ணிட்டு இருக்காங்க.
1: இல்லை இப்போ கூட்டுறவு அப்படின்னாலே ஒரு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது, என்ன கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா பயம் இருக்குது மக்களுக்கு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க முன்னாடியே வந்து கூட்டுறவுனால வந்து நிறையா வந்து கடன் வசதிகள் இருக்குது, அது யாருக்குமே தெரியல, பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த கூட்டுறவுல போய் யாரை அணுகணும்?
0: கூட்டுறவுலன்னு பார்த்தா விவசாயிகள்லேருந்து, சிறு குறு தொழில் செய்கிறவங்கள்லேருந்து, சுய உதவிக்குழு, மகளிர் குழு, ஆண்களுக்குமே சுய உதவிக்குழுக்கள்லாம் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியலை. விவசாயிகள்லேயே கூட்டிணைப்பு மூலமாக கடன் வாங்குறது எல்லாமே இருக்குது. இந்த கோர்ஸ் படிக்கும் போது 15 நாள் ஃபீல்டு விசிட் போவோம். அந்த மாதிரி நாங்கள் இப்போ போனது மூலமாகவே நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயிகளுக்கெல்லாம் இவ்வளோ கடன் இருக்கா, அவங்களுக்கு இவ்வளோ மானியம் தர்றாங்களா, நிறைய செய்கிறாங்க அரசாங்கத்தில், அவங்க எவ்வளவோ ஊக்குவிக்கிறாங்க, அதை இப்போதான் போய் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நெசவாளர்கள் இது போனோம், இலவச வேட்டி சேலை, இலவச சீருடை, அதெல்லாம் இது பண்ணுறத பார்க்கும்போது அவ்வளோ மானியங்கள் தராங்க. அந்த நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் தராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ இருக்கா, இது தெரியாமே நம்ம இருந்திருக்கோமேன்னு நாங்களே ஆச்சரியப்பட்டோம் அங்கே போகும்போது. சுய தொழில் பண்ணுறவங்க, அதாவது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உறுப்பினர்களாக ஒரு நெசவாளர் சங்கத்தில் இணைஞ்சு அவங்களுக்கு தேவையான தறி வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அரசாங்கம் கொடுக்குது. தறி வச்சு கொடுத்து, அவங்களுக்கு தேவையான நூல் கொடுத்து, அதற்கான கூலியை கொடுத்து, மானியமும் கொடுத்து, அவங்ககிட்ட இருந்து ப்ராடக்டை வாங்கி அவங்க சேல் பண்ணுறாங்க. நிறைய மானியங்கள் இருக்குது.
1: இப்போ வந்து ஒரு விவசாயி ஒரு கறவை மாடு வாங்கணும், அப்போ அந்த கறவை மாடு வாங்குறதுக்கு அவருக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது?
0: கறவை மாடு வாங்கணும்னா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு தொடக்க வேளாண்மை சங்கத்தை அணுகலாம். அணுகி நாங்கள் இந்த மாதிரி கறவை மாடு வாங்க போகிறோன்னோடனே மாட்டிற்கு, ஒரு மாட்டிற்கு இவ்வளோன்னு அமௌண்ட்டு ஒதுக்குவாங்க. கால்நடை மருத்துவரை அணுகி அவங்ககிட்ட அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணவுடனே வாங்கிக்கலாம். நம்ம
1: இப்போ விவசாயி அப்படின்னு சொன்னால் ஒரு ஆதார் கார்டும் அவங்களுடைய ரேஷன் கார்டு, வேறு என்னென்னலாம் கொண்டு போய் இப்போ வந்து வங்கிக்கே நேராக போய் நம்ம வந்து வங்கி இது மேனேஜரே பார்த்துடலாமா, இல்லை இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வேளாண் தோட்டக்கலை துறையில் போய் தான் நம்ம போய் கேட்டுட்டு வரணுமா?
0: எல்லா கிராமங்கள்லையுமே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் அணுகுனாலே அதை எப்படி அந்த கடனை நம்ம பெறலான்றத அவங்க வழிமுறைகள் சொல்லுவாங்க. அதன்படி நடந்தோன்னா நல்லபடியாக கறவை மாடுவாங்க.
1: இதுக்கு எப்போ வந்து தேர்வு வரும், இது எப்படி வந்து இந்த தேர்வு வந்து தெரிஞ்சுக்கிறது?
0: டிஎன்பிஎஸ்சி எப்படி நோட்டிஃபிகேஷன் விடுறாங்களோ அதே மாதிரி இதற்கான போர்டு இருக்குது, அவங்களும் செய்தித்தாள் மூலமாக இன்டர்நெட்டில் எல்லா இதுலேயுமே விடுவாங்க. அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறைமுகமாக எதுவும் இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான்.
2: இதுவரை கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்களை வழங்கினார் மகாலட்சுமி. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: நேரம் சரியாக 6:44:25 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த

உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக

0: நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர் வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளது. இந்த

0: சிறப்பு முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2 நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப் பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 தலா 1 அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை. நேரம் சரியாக 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
3: இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், அதே தமிழர்களோட அறிவியல் சார்ந்த விஷயங்கள். இதில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக பார்க்கலாம். இயற்கை சூழல் எவ்வாறு அறிவியலாக செயல்பட்டு மனிதனை வந்து வாழ்வியல் நெறிமுறைகளில் நெறிப்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். மொழியியல் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு இலக்கண நூல்கள் நிறைய கிடைச்சாலும், சித்த மருத்துவ முறைகளில் தமிழர்களோட மரபில் நமக்கு வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் அப்படின்னு 3 இருக்கு. இவைகள் எல்லாம் சுற்றுச்சூழல் சார்ந்த மரங்களை, செடிகளை, அதில் இருக்கக்கூடிய வேர்களை எவ்வாறு பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குது. இந்த வேர்கள் எல்லாத்தையும் நம்ம உணவு முறைகளில் கொண்டு வருது சித்த மருத்துவம். வேர்கள் எல்லாமே நமக்கு உணவில் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய வேர்கள்

0: வேர்கள்னே தெரியாம நம்ம காய்கறிகளாக பயன்படுத்துகிறோம். பீட்ரூட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம நிறைய உணவு முறைகளில் இருக்கக்கூடிய வெங்காயம் பூண்டு எல்லாமே இருந்தாலுமே இவை எல்லாமே நமக்கு நோய் தன்மையை குறைக்கிறதுக்காக அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. போகரோட சூத்திரங்களும் சித்த மருத்துவ நூல் தான். அகத்தியரோட குணப்பாடமும் ஒரு சித்த மருத்துவ நூல் தான். மூலிகை மருத்துவம்னு தாவரங்களை அடிப்படையாக கொண்ட மருத்துவமும் சித்த மருத்துவ நூல் தான். இவை எல்லாமே ஐகேஎஸ்ல வருதா அப்படின்னு கேட்டோம்னா, ஐகேஎஸ்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். இந்திய பாரம்பரிய களஞ்சியத்தில் இவை எல்லாமே அறிவியல் சார்ந்த விஷயங்களில் வருது. அப்போ தாவரங்களை எவ்வாறு நம்ம உணவு முறைகளில் பயன்படுத்திக்கலாம், மருத்துவ முறைகள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது. சுற்றுச்சூழல் நம்மளுக்கு இன்பம் கொடுத்தாலும் மூலிகைகளா அவை செடிகளாகவும் நம்மளுக்கு இன்பம் கொடுக்குது. மருந்து உணவு, உணவே மருந்து அப்படின்னு வாழ்ந்தவன் தான் தமிழ. உணவே மருந்து அப்படின்னு சொல்றவன் எப்பொழுதுமே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மரங்களையும் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகளையும் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய தாவரங்களையும் பாதுகாப்பா இருக்கிறதுல கவனமா இருந்தான். சித்த மருத்துவ நூல்களை எழுதி வச்சுட்டு போனான். காரணம் என்ன அப்படின்னா, அவனோட வானியல் சாஸ்திரமும் சரி, சூரிய சித்தாந்தமா இருக்கட்டும், சந்திர சித்தாந்தமா இருக்கட்டும், நட்சத்திரங்களை பத்தி படித்த படிப்புகளா இருக்கட்டும், கிரகணங்கள் பத்தி படித்த படிப்புகளாகட்டும், பருவநிலை மாற்றங்களை பத்தி படித்த படிப்பாகட்டும், இவை எல்லாத்தையும் எதற்காக அவன் பயன்படுத்தினான் அப்படின்னா, கணிதமா இருக்கட்டும், சூத்திரங்களாக இருக்கட்டும், வானியல் சித்தாந்தங்கள் இருக்கட்டும், இவை எல்லாமே வேளாண்மைக்கும் நீர் மேலாண்மைக்கும் பயிர் சுழற்சி முறைக்கும் இயற்கை உரங்களை தயாரிக்கிறதுக்கும் காலநிலை பற்ற அறிவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அப்போ சுற்றுச்சூழல் வெறும் வேளாண்மைக்காகவும் அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, மனிதன் கட்டிடக்கலையை, கோயில் கட்டிடக்கலை, வாஸ்து சாஸ்திரம், சிற்பக்கலைகள் இவைகளுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டான். இயற்கையான ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய வண்ணங்களை தீட்டுறதுல மகிழ்ச்சி அடைந்தான். அதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான். கல்வெட்டுக்கள் செதுக்கி அது மூலமா அறிவியலை கடத்தினான் மற்றவர்களுக்கு. மேனுஸ்கிரிப்டாலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தோல்ல எழுதி மற்றவர்களுக்கு உரையா கொடுத்தான். சங்க இலக்கியங்கள்ல 3ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இதுலையுமே திருக்குறள் அறநூலா செயல்படுது. தொல்காப்பியம் இருக்கட்டும், பக்தி இலக்கியமா இருக்கட்டும், நாட்டுப்புற இலக்கியமா இருக்கட்டும், இவை எல்லாமே வந்து பாடல்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பாடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய மறைமுகமான அறிவியல் சார்ந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவை எல்லாமே அறிவியல் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு கடத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படிங்க ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அறிவு சார்ந்த விஷயங்களை கடத்துது அப்படின்னா, இந்த நேரங்கள்ல சாப்பிடணும், இந்த நேரங்களில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. இவை அனைத்தும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன்.

0: தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி.
2: ஆகாசவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால நிர்வாக தலைமைத்துவம் ஒரு பார்வை. எழுதியவர் ஹென் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
3: இந்தியாவின் கடந்த கால் நூற்றாண்டு வரலாறு பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படும் அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் வளர்ச்சியிலும் பின்தங்கியிருந்த தேசம் தொலைநோக்கு பார்வையுடைய எளிய மக்களின் வாழ்வின் பால் அக்கறையுடைய, எதற்கும் அஞ்சாமல் தேசத்தின் நலனுக்காக களத்தில் நிற்கும் துணிவுடைய ஒரு தலைவனுக்காக காத்திருந்த போதுதான் அந்த மனிதரின் வருகை நிகழ்ந்தது. அவர் நிர்வாகத்தில் கால் வைத்த அந்த நாளிலிருந்து அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா உலகுக்கே தலைமை வகிக்கும் வல்லமையை பெற்றது. உலக பொருளாதாரத்தின் பெரும் பங்களிப்பை வழங்கும் ஆகப்பெரிய தேசமாக வளர்ந்து நின்றது. இந்திய பெருநிலத்தின் நம்பிக்கையாக உதித்த அந்த பெருமித மனிதர்தான் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசியல் பயணம் 60

ஆண்டுகளுக்கும் மேலாக நீண்ட நெடிய பாதையை கொண்டது. ஆனால் அவர் அரசு நிர்வாக பொறுப்புக்கு வந்து 25 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சாதாரண தொண்டராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பிறகு கட்சியில் இணைந்து தீவிரமாக சமூக பணியாற்றினார். 2001 குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பம் பெரும் பேரழிவை ஏற்படுத்தியது. அப்போது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளில் தன்னை தீவிரமாக அர்ப்பணித்துக் கொண்டார். 2001 அக்டோபர் 7 தனது 51 வயதில் குஜராத் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அப்போது தொடங்கிய அவரது அரசு நிர்வாக பயணம் தொடர்ந்து 25 நீடித்து வருகிறது. நிலநடுக்கம், பெருவெள்ளம், புயல், வறட்சி என தொடர்ந்து இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட குஜராத் மாநிலத்தை அடுத்த 12 இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக மாற்றி காட்டினார் திரு நரேந்திர மோடி. தொழில், கட்டமைப்பு, மின்சாரம், வேளாண்மை, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் திரு நரேந்திர மோடியின் நிர்வாக பாணியை தேசிய அளவில் கவனிக்க செய்தன. குஜராத் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் அந்த மாநிலத்தின் முகத்தையே மாற்றின. மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. குஜராத் மாடல் இந்தியாவெங்கும் கூர்ந்து கவனிக்க வைத்தது. மாற்றத்திற்காக காத்திருந்த தேசம் தனக்கான தலைவரை தரித்துக் கொண்டது. 2014 மே 26 திரு நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார். இது மிக பெரும் வரலாற்று நிகழ்வாக அமைந்தது. சோர்ந்து கிடந்த தேசம் கிளர்ந்து எழுந்தது. வேரிலிருந்து விழுதுகள் வரைக்குமான சீர்திருத்த பணிகளை தம் முதலாம் ஆட்சி காலத்திலேயே தொடங்கினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அதன் நல் விளைவுகளை இந்த 12 தேசம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். வங்கி கணக்கு இல்லாத மக்களை வங்கி அமைப்புக்குள் கொண்டு வருவது, சேமிப்பு, காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற நிதி சேவைகளை அணுகச் செய்வதோடு மக்கள் நலத்திட்டங்களின் பலன்களை நேரடியாக மக்களின் வங்கி கணக்குக்கே கொண்டு செல்வது இத்திட்டத்தின் நோக்கம். 2026 செப்டம்பர் 16 நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் 59.31 கோடி வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன. இதில் 33 கோடி கணக்குகள் பெண்களுக்கானவை. 46.10 கோடி கணக்குகள் கிராமப்புற, சிறு நகர்ப்புற பகுதிகளில் உள்ளன. உண்மையில் இது மகத்தான சாதனை. இத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகும் கூட இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிப்பது பெரும் சுகாதார பிரச்சினையாக இருந்தது. இதை குறைத்து வீடுகளுக்கு கழிப்பறை வசதியை ஏற்படுத்துவதையும் தூய்மை குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதையும் இலக்காக கொண்ட தூய்மை இந்தியா இயக்கம் மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கியுள்ளது. இந்த இயக்கத்தின் மூலம் 12 மேற்பட்ட தனிநபர் வீட்டு கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களில் பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பை வழங்கி பாரம்பரிய திட எரிபொருட்களால் ஏற்படும் புகை வெளிப்பாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் உஜ்வாலா திட்டம் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன் பெறுவதில் உள்ள சிரமங்களை குறைத்து பிணையில்லா சிறு கடன்களை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் முத்ரா திட்டம், மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கும் திட்டம், ஏழை மற்றும் வீடற்ற குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிரந்தர வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கான பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஆயுஷ்மான் பாரத், அரசு சேவைகளை இணையம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் பொதுமக்களுக்கு எளிதாக கொண்டு செல்வது, டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது போன்ற நோக்கங்களுடன் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா, இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிப்பது, வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது, தொழில் மற்றும் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்குவது ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் என முதல் முறை பிரதமராக பொறுப்பேற்ற காலத்திலேயே ஆகச் சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அந்த திட்டங்கள் எல்லாம் இன்று நாட்டின் அடிப்படை கட்டுமானத்தின் தன்மையையே மாற்றியுள்ளன. 2019 இரண்டாம் முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற திரு நரேந்திர மோடி அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த திட்டங்களும் மிக முக்கியமானவை. கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட ஜல்ஜீவன் இயக்கம் கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களின் தாகத்தை தீர்த்தது. 2019 வெறும் 3.23 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு மட்டுமே குழாய் வழி குடிநீர் இணைப்பு இருந்த நிலையில் 2026 அந்த எண்ணிக்கை சுமார் 15.9 லட்சமாக உயர்ந்து 82% அதிகமான கிராமப்புற வீடுகளை சென்றடைந்துள்ளது. தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில்

0: செலுத்தும் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கான பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஏழை மற்றும் தேவையுள்ள குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குவதற்கான திட்டம், கோவிட் கால பொருளாதார பாதிப்பை சமாளிக்கவும் உள்நாட்டு உற்பத்தி, சிறு மற்றும் குறு தொழில்கள், வேலைவாய்ப்பு, உள்நாட்டு விநியோக சங்கிலி ஆகியவற்றை வலுப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட சுயசார்பு இந்தியா இயக்கம், கோவிட் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா சிறு கடன் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம், கோவிட் காரணமாக நகரங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரண்டாவது ஆட்சிக் காலத்தில் உருவாக்கிய திட்டங்கள் எளிய மக்களின் வாழ்க்கையில் மிகச்சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தின. உலகத்தை அச்சுறுத்தி முடக்கி போட்ட கோவிட் பெருந்துயரை இந்தியா தீரமுடன் எதிர்கொள்ள பிரதமர் அளித்த உத்வேகம் முக்கிய காரணமாக இருந்தது. தடுப்பூசி உருவாக்கும் பணியை விரைவுபடுத்தி உலகை அந்த பேரிடரிலிருந்து மீட்கவும் பிரதமர் எடுத்த முனைப்பு வெற்றி பெற்றது. 2024 ஜூன் 9 மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக திரு நரேந்திர மோடியை ஆட்சியில் அமர்த்தினார்கள் மக்கள். சர்வதேச அளவில் பெரும் பதற்றங்கள், சவால்கள் நிறைந்த சூழலில் பிரதமர் பொறுப்பில் அமர்ந்த திரு நரேந்திர மோடி மேலும் பல திட்டங்களை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தார். 1 கோடி வீடுகளில் சோலார் பேனல் பொருத்தும் வகையில் இல்லந்தோறும் சூரிய சக்தி, விவசாயிகளுக்கான சூரிய சக்தி திட்டம், மின்சார வாகனங்களின் பயன்பாட்டையும் உற்பத்தியையும் ஊக்குவிக்கும் வகையிலான திட்டம், பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் கிராமங்களின் சமூக மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையிலான திட்டம், இளைஞர்களை நிறுவனங்களுடன் இணைத்து வேலைவாய்ப்புக்கு தேவையான நடைமுறை அனுபவத்தை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் என இந்த ஆட்சிக் காலத்திலும் முத்திரை பதிக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்தார் பிரதமர். தேசத்தின் மொத்த குடிமக்களையும் மனதில் கொண்டு வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டியதோடு இந்தியாவின் தலைமைத்துவத்திற்கும் அடையாளமாக மாறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி 30க்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார். சர்வதேச அளவில் 20 நாடாளுமன்றங்களில் உரையாற்றியிருக்கிறார். இந்தியாவின் நீண்ட காலம் தொடர்ந்து பதவி வகித்த, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையும் திரு நரேந்திர மோடிக்கு உண்டு. குஜராத் முதலமைச்சராக நீண்ட காலம் பணியாற்றியவர், தொடர்ந்து 3 முறை இந்திய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர், ஐநாவின் சாம்பியன் ஆஃப் தி எர்த் விருது பெற்றவர், G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை திறம்பட ஏற்று நடத்தியவர், சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் முக்கிய பங்கு வகிப்பவர், பிரிக்ஸ் நாடுகளின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று வல்லரசு நாடுகளை ஒருங்கிணைத்தவர், ஆபரேஷன் சிந்தூர் மூலம் எதிரியை நடுங்கச் செய்தவர் என நமது பிரதமர் மீதான பெருமிதங்கள் உயர்ந்து கொண்டே போகின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு இலக்கோடு தேசத்தை வழிநடத்தும் நமது பிரதமரின் 25 ஆண்டுகால நிர்வாக பணிக்காலத்திற்காக இந்தியர்கள் பெருமகிழ்வோடு தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால நிர்வாக தலைமைத்துவம் ஒரு பார்வை. எழுதியவர் ஹென் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே. உங்களுடன் இணைந்திருப்பது ரேணுகா தேவி. தன்னை வெல்வதே வெற்றி. உலகத்தை வெல்வதை விட உன்னை நீயே வெல்வதுதான் பெரிய வெற்றி. கான்க்யூரிங் யுவர் செல்ஃப் இஸ் எ கிரேட்டஸ்ட் விக்ட்ரி. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் பாடல் 36 வயதினிலே திரைப்படத்திலிருந்து, சந்தோஷ் நாராயணன் இசையில், லலிதா குரலில் கேட்கலாம்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். தொடர்வது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் ஆளுமைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும்

0: கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்ஃபால், லாம்ஃபால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலான் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும், அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங் லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 7 செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் டெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும், நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் என்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ்

3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளில் இருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திர பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள்.
3: சக்கரநோயினால நரம்பு பாதிப்பு, கிருமி தொற்றுகள் மற்றும் சக்கரநோயினால ரத்த குழாய் பாதிப்பு. ஆனா இது மூணுமே தடுக்கக்கூடிய ஒண்ணு. நான் முதலே சொன்னது, இந்த நரம்பு பாதிப்பு ஸ்டார்டிங்லயே நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, சக்கரநோய் ஆரம்பத்திலிருந்து யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்றாங்களோ அந்த நரம்பு பாதிப்பே வரவே வராது. அது போக ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி எரிச்சல் மத மதப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு

0: தெரியறவங்க என்ன பண்ணணும், உடனே மருத்துவர்கிட்ட அணுகி இதை என்ன சார் பண்றது, இதை எப்படி கலைந்தறியலாம், இதை எப்படி நம்ம பாதுகாப்பு வைக்கிறது, அதுக்குரிய அறிகுறிகள் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் கால் பாதுகாப்பு அறிகுறிகள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, பேசிக்கலா வெளியில மக்கள் எங்க போகும்போதும் செருப்பு இல்லாம கண்டிப்பா போகக்கூடாது. செருப்புமே டைட்டான செப்பலோ அந்த மாதிரி போடாம கரெக்டான நம்ம காலுக்கு ஏத்த அளவுல ஏதுவான செப்பலா இருக்கணும். யூஸ்வலா நாங்க சஜஸ்ட் பண்ணது வந்து பின்னாடி குவாடிஸ் டைப், அந்த பின்னாடி வார் வச்ச செருப்பு தான் நாங்க சஜஸ்ட். ஏன்னா கால் வந்து உருகிரும் நிறைய பேருக்கு அந்த உணர்வு தன்மை இல்லாதனால. அப்புறம் வந்து நெகம் வெட்டுவது அது கூட முக்கியமானது, ரொம்ப ஒட்டி வெட்டவும் கூடாது, ரொம்ப நீளமா வெட்டிடக்கூடாது. விரல் இடுக்கல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வறட்சியாகவும் விடக்கூடாது, ரொம்ப ஈரப்பதமும் விடக்கூடாது. ஈரப்பதம் விட்டோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும், விரல் கிடையில எல்லாம் ஃபங்கஸ் வந்துடும் நமக்கு. ஆக்சுவலா அது மாதிரி வந்துச்சுன்னா அதுல செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த விரல் இடுக்கல கவனமா கழுவி தொடச்சு வச்சுக்கணும். வெடிப்புகள் ஏதாவது கால் வெடிப்புகள் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம் அல்லது தேங்காய் போடலாம், அது நம்மள பிச்சு விட்டக்கூடாது. இது போக முக்கியமா வந்து ஒரு சின்ன பொண்ணுனாலும் சரி நம்மள மருத்துவத்தை காண்பிக்காம நம்மள செல்ஃபாவே சுய மருத்துவங்கள் பண்ணக்கூடவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே சிம்பிளா சொல்ல போனோம்னா முகத்தை எப்படி நம்ம பாதுகாப்பா பாத்துட்டு இருக்கோம், எப்படி முகம் போடுறோம், பவுடர் போடுறோம், பொட்டு வைக்கிறோம், சீவுறோம், எல்லாம் அப்படி இப்படி தொடச்சு விடுறோம். அதே மாதிரி காலை வந்து சக்கரநோயாளுக்கு கால்கள் தான் அவங்களுடைய முகம். ஸோ அந்த அளவுக்கு காலையும் நம்ம முகத்த அளவுக்கு கொடுக்கற பராமரிப்பு காலுக்கு கொடுத்தாகணும். அது பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக சக்கரநோயினால் வரக்கூடிய பாதிப்புகள் காலில் மெயினாக வந்துச்சுன்னா ஆரம்பத்தில் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், அதையும் பிரச்சனை இல்லாம கொண்டு போயிடலாம்.
1: இப்ப ஷூ எல்லாம் போறதுல பேட்டர்ன் எல்லாம் இருக்கு டாக்டர்?
0: கண்டிப்பாக. ஷூல வந்து முன்னாடி வந்து முன்பகுதி வந்து குறுகலா இருக்க கூடாது, அது வந்து ரொம்ப குறுகலா இருந்துச்சுன்னா விரல்லாம் ரொம்ப ஒட்டிக்கிடும். அது போக விரல்ல வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கும்போது நெகம் வந்து உள்ளுக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும், அது பேர் இன்க்ரோயிங் நெயில் சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி ஃப்ரண்ட் வந்து நல்ல ஒரு ப்ராடா இருக்கணும், கீழ் பகுதியை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கீழ் அதாவது பாதத்தோட பகுதியில் வந்து நல்ல ஒரு தடிமனா இருக்கணும். உள்ளுக்குள்ள மட்டும் ஆனா இன்சோல் உள்ளுக்குள்ள அந்த உள்ள இருக்கக்கூடிய வந்து சாஃப்டா இருக்கணும், அது பேர் வந்து எம்சிஆர் அல்லது எம்சிபி ரப்பர்ல செய்யக்கூடிய இன்சோல் வச்சுக்கிட்டா நல்லது. கீழே பகுதி வந்து நல்லா ஹார்டா இருக்கணும்,
1: நிறைய பேர் மைல் அட்டாக் வரதே சுகரால தான் அப்படின்ற பேச்சு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இதுல சக்கரநோயாளிகள் ஒரு அல்டிமேட்டா அவங்களுக்கு உயிர் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இருதய பாதிப்பு மூலமா தான் போகும். ஸோ அவங்களோட உயிர் பிரச்சனைகள் வரும்போது இருதய பாதிப்பு ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. ஸோ இருதய பாதிப்பு என்பது சக்கரநோயாளிகளுக்கு ஒரு 4 மடங்கு அல்லது 5 மடங்கு நான் சக்கரை இல்லாதவங்களை காட்டிலும் 4 அல்லது 5 மடங்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல வந்து டிப்பிக்கலா சக்கரநோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருதய நோய்கள் வரும். அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யூஸ்வலா நம்ம ஹார்ட் அட்டாக்னாவே நெஞ்சுவலி வரும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சக்கரநோயாளிகளுக்கு வந்து சைலண்ட் அட்டாக் அப்படின்னா நெஞ்சுவலி இல்லாத ஹார்ட் அட்டாக் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட அறிகுறிகள் வேற மாதிரி இருக்கும். மெயினா வந்து ஒரு ரொம்ப சோர்வு, ரொம்ப அதீதமான களைப்பு அல்லது தலை சுத்தல் மட்டும் இருக்கும், அல்லது ரொம்ப வேர்க்கும் படபடன் வேர்க்க மட்டும் செய்யும், அல்லது ஒரு மாதிரி நெஞ்சக்கரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, நடந்தா கொஞ்ச நேரம் நடந்தாலும் நெஞ்சக்கரிக்குது அப்படின்பாங்க, அல்லது மூச்சு திணறல் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி நெஞ்சுவலி இல்லாம மற்ற சிம்டம்ஸ் மட்டுமே இருக்கு, இதுதான் வந்து ஏடிபிகல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து சக்கரநோயாளிகளுக்கு மிக மிக காமனாவே வரும். இதை நம்பி என்ன நினைப்போம், இருதயத்துல தான் பாதிப்பு இல்ல, சும்மா நைடு எனக்கு நெஞ்சக்கரிக்கிறது வந்து ஒரு அல்சர் ப்ராப்ளம், ஒரு வாயு ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சு மக்கள் வந்து அதை கால தாமதப்படுத்தி அந்த நோய் வந்து ரொம்ப முற்ற வச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து லைட்டான இந்த மாதிரி தொந்தரவு இருந்தாவே மருத்துவரை போய் அணுகி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா நம்ம வைத்தியம் பண்ணோம்னாவே பிரச்சனை இருந்து தடுத்துடலாம்.
1: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள்.
2: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது இன்று ஒரு தகவல். உரை வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல, இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க, கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன், அதாவது பகல் திருடன் ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களேன்னு, கள்ளுவர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு.

0: அது என்னன்னா ஆண்டவன்கிட்ட இருந்து நாம திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறது இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கல்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்கள வந்து திருத்தி விடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா, பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்டே இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கல்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான், நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடுனது தானே, அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலை ஆகி வெளியில் போனான், கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான் அவன். இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரா அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானா.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். உரை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:35.

6:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். விழுவது அவமானம் அல்ல, விழுந்து கிடப்பதுதான் அவமானம். Falling is not shameful, staying down is. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேட்கலாம்.

திரையசை பாடல்களோடு மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். லேர்ன் டு வெயிட், எவ்ரி திங் குட் வில் ஹேப்பன். யாருக்காகவும் காத்திருக்காதே, காத்திருக்க கற்றுக்கொள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில், ஹரிஹரன் குரல்ல கேட்கலாம்.

நேரம் 7:48. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் காற்றலையில் மதுரை தென்றல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாய்ப்பு கதவை தட்டாது, நீதான் கதவை உருவாக்க வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டி டஸ் நாட் நாக்ஸ், யூ ஹாவ் டு பில்ட் த டோர். நிகழ்ச்சியில் வளம் வரை இருக்கும் அடுத்த பாடல் பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில ஸ்ரீனிவாஸ் குரல்ல கேட்கலாம். பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 7:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில கேட்கலாம். இதோ ஒரு அழகான அருமையான தித்திப்பான பாடல் கேட்கலாம். இதோ

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்கள் தான் கேட்க போகிறோம். ஒரு அழகான அருமையான தித்திப்பான முதல் பாடல் இதோ பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 8:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எல்லோரிடமும் நல்லவனாக இருக்காதே, ஒரு சிலரிடம் உண்மையாக இரு. டோன்ட் பி குட் டு எவ்ரி ஒன், பி ட்ரூ டு எ ஃபியூ. வளம்பர இருக்கும் அடுத்த பாடல் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கேட்டு

தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும் தரகடதும்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. நேர்கள் கேட்க இருப்பது ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளின் 20வது பதிப்பின் தினசரி சிறப்பு அம்சங்கள் ஹிந்தி மொழியில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நேற்று எமது டெல்லி நிலையம் ஒளிபரப்பியதன் ஒளிப்பதிவு.
2: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
3: Far away in the land of the rising sun, the Indian contingent is striving hard to make a billion Indians proud of their outstanding performances. Hello and welcome to the daily Asian Games Aichi Nagoya recap only on Akashwani. My name is Abhinav Punchi. Here are the main headlines of the day. Day 7 of the Asian Games began on a bright note for the Indian contingent in Aichi Nagoya after Suruchi Singh and Kamaljeet claimed India's second gold medal, this one coming in the 10-meter air pistol mixed team event. Just minutes before this, the Indian trio of Neeraj Kumar, APS Tomar and Rudraksh Patil claimed a silver in the 50-meter 3P men's team event. Meanwhile, Manoj Shah and Diya Chitale lost the mixed doubles semi-finals, thus winning India its first mixed doubles medal in table tennis at the Asian Games after 8 years. Shortly afterwards, Josh Achitnampa and V. Senthil Kumar assured themselves of a medal in the mixed double squash. The India men's kabaddi team thumped Thailand, while the women's side defeated Nepal to enter the finals, thus assuring India at least 2 more silver medals. Manpreet Kaur added to India's medal tally next, winning the bronze medal in women's

0: ஒலித்த பாடல் அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் கிரின்டன் பிரவீன் சங்கர் குரல்களில் கேட்டோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் பாபநாசம் சிவன் இயற்றிய கிருதிகளை கேட்கலாம். துவக்கமாக ஸ்ரீ காந்தோ மாதுலோயசிய ஸ்லோகம், தொடர்ந்து நீ இந்த மாயம் வர்ணம், தன்யாசிராகம் ஆதிதாளம்.

அரங்கி செய்யில் ஜே வி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாபநாசம் சிவன் இயற்றிய கிருதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இகபரம், ராகம் சிம்ஹேந்திர மத்யமம், ஆதித்தாலம்.

இன்றைய அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். முத்திரை வயதில் மீசை முளைக்கிற வயதில் காதல் புத்தகம் என்னவென்று புரியாத வயதில் என்னை பித்தனாய் அலைய விட்டால் தத்துவம் புரிந்த போது தனிமையில் புதைந்து விட்டாள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் ஆண்ட்ரியா ஜெர்மியா குரலில் கேட்கலாம்.

நேரம் 10:07. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் திரையிசை பாடல்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். வண்ணங்கள் கண்டேன், 100 வாழ்க்கைகள் கண்டேன், இன்னும் கண்டங்கள் கண்டேன், 7 கடல்களும் கண்டேன். ஆனால் கண்ணிலே மயங்கி நின்றேன், கனவிலே வருவதெல்லாம் புன்னகை ராணி உந்தன் பூ போட்ட பாவாடைதான். அடுத்த பாடலாக அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்கலாம். காற்றலைகளில் பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நாள் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தோற்றங்கள் மாறிப்போகும், தோல் நிறம் மாறிப்போகும், மாற்றங்கள் வந்து மீண்டும் மறுமடி மாறிப்போகும், ஆற்றிலே வெள்ளம் வந்தால் அடையாளம் மாறிப்போகும், போற்றிய காதல் மட்டுமே புயலிலும் மாறாதம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா அசல் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் பரத்வாஜ் குரலில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 10:17. தெவிட்டாத இசை கானங்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். எல்லா நதியிலும் இருக்கரை என்பதை, எல்லா கவியிலும் பிழை வரும் என்பதை எழுதி அறிந்தாய் என் மனமே. எல்லா விண்ணிலும் ஒரு நிறம் என்பதை ஏறி அறிந்தாய் என் மனமே. அடுத்த பாடலாக தர்மதுரை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில சின்மை ராகுல் நம்பியார் குரல்ல கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

கேட்டுட்ருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். மாறுதல் ஒன்றோ மாறாதென்பதை மாறி அறிந்தாய் என் மனமே. ஆறுதல் என்பது கண்ணீர் அல்ல, தெளிந்தாய் என் மனமே. ஏறுவதெல்லாம் இறங்கிடும் என்பதை எப்பொழுது அறிவாய் என் மனமே. அடுத்த பாடல் டேவிட் திரைப்படத்திலிருந்து, அனிருத் இசையில், அனிருத் ரவிச்சந்திரன் குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல.

நேரம் 10:28. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். உறவு கொண்டு எண்ணாதே, ஒவ்வொரு விதையிலும் ஒரு விருட்சம் ஒளிந்திருக்கிறது. அக்பரின் பிரசவம் கூட பாலைவனத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் தெய்வ திருமகன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஒலித்த பாடல் இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேரம் 10:39. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். மனதில் இருக்கும் காதலதை கண் வழியே காணாத கண்ணீராய் காட்டிய நொடியில் புரிந்திருக்கும். விட்டு சென்றது விதியால், ஆனால் மனம் உன்னை விட்டு விலகவில்லையடி. மனம் படபடத்து பார்த்து பதுங்கியது என் காதல், மீண்டும் முன்னில் தோன்றி எண்ணில் சாதல் கண்டேமோ என மூச்சடக்கி நின்று நான் உயிர் துயர்ந்து காதலை மனதிலேயே காக்க நினைத்தேன். உயிரே, என் வாழ்வில் உறவாய் நீ இல்லாமலே போனாய். காலத்தால் காட்சியில் மாற்றம், ஆனால் என் காதலில் ஏனோ இல்லை. காற்றலைகளில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் 96 திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். கீதோ

நாள் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பறக்க முதுமை நினைத்தது, வான் பார்த்த என் இளமை இன்று புதைய நினைத்தது, பூமி பார்க்கிறது கண்ணீரில் கரைந்தது, கண்மை மட்டுமா இளமையும் இளமையும் தான். அடுத்த பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். உறவினர்கள், நண்பர்கள்.

0: மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: அப்பா,
2: ஆ,
1: 3000 கொடுங்களே.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க,
2: எடுத்துட்டு போ.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: நேரம் 10:50. காற்றலைகள்ல இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. நாற்பது வயது வரை பணத்தை நீ தேட வேண்டும், 40 பின் பணம் உன்னை தேட வேண்டும். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா செக்கச்சவந்த வானம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பாடலை கேட்டு இணைந்திருங்கள் தொடர்ந்து.

நேரம் 10:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு பிடித்த பாடல் இனிமேலும் இளமைக்கு பொறுமை இல்லை, இன்று விட்ட இதயத்தில் வலி இல்லை, தனிமை என்னை மட்டும் பிடிக்கவில்லை, தவறென்ன தர்மம் என்ன விளங்கவில்லை, மனிதருக்கு நிலையான சட்டம் இல்லை, மாறுவதால் பூமிக்கு நட்டம் இல்லை. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக பாகுபலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் காற்றலைகள்ல.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். திரையிசை பாடல்களை கொண்டு மதுரத்தென்றல் வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில முதல் பாடலா டார்லிங் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். கட்டளைகள்ல இதோ

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. திரையிசை பாடல்களோடு சுதி சேரும் இசையோடு மதுரை தென்றல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா காட்ஃபாதர் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஏ ஆர் ரஹ்மான் குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல.

நேரம் 11:12. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் கேட்டுட்டு மதுரை தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா காசி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரல்ல காற்றலைகள்ல கேட்கலாம். இதோ

நேரம் 11:18. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் கவிதா சுப்பிரமணியம் குரல்ல கேட்கலாம்.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: காற்றலையில் மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா வில்லன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில உதித் நாராயணன் மற்றும் சாதன சர்க்கம் குரல்ல கேட்கலாம்.

நேரம் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் திரையசை பாடல்களோடு மதுர தென்றல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில அடுத்த பாடலார் ரன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்ல காற்றலைகளை கேட்கலாம்.

நேரம் 11:46. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். இன்னிசையான பாடல்களை மதுரத்தினர் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக விருமாண்டி திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் குழுவினர் பாடியும் பாடலை கேட்கலாம்.

ஒலித்த பாடல் ரமணா திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில் கேட்டோம். நேரம் 10:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா மதுரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஒழித்த பாடலோட நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாதஸ்வர இசை, செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தமிழ். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். ஒன்று 10 பெருமைமிகு பாரதம் சென்னை அஞ்சலாக, பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் உரை சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுர தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 குறளமுதம், குறளமுதத்தை தொடர்ந்து 5:30 மதுர தென்றல். மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் வீரா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுர தென்றல், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் திருமலை குமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதன் கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுர தென்றல், 8:30 இசை மஞ்சரி என் வெங்கடேச கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ், வாழ்விற்கு அப்பால் ஒரு வாழ்வு பகுதி 1, உறுப்பு தானம் குறித்த ரோட்ரியன் மற்றும் சமூக சேவகர் திரு லால் கோயல் உடனான நேர்காணல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுர தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்கம், வித்வான் சின்ன வெங்கட சுப்பையா அவர்கள் தமிழ். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு செய்யப்பெறுகிறது. இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra.

சுதர்சன் அவர்கள் தவில். சித்தர் இன்னமும் உண்டோ? சுததன்யாசி ராகம் ரூபகதாளத்தில் அமைந்த முத்துத்தாண்டவர் பாடலை முதலில் கேட்க உள்ளோம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டீர்கள். செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 ஸ்ரீ போதீந்திரால் சரித்திரம் இசைப்பேரரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 1:10, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஸ்ரீ போதீந்திரால் சரித்திரம் இசைப்பேரூரை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் மருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதியாட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்து சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12 இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேடு மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும்

0: சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும் டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிஷாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் 3வது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் 1 தீவிரவாதி உட்பட 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை பகுதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது.

இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 20 முதல் 24 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 21 முதல் 26 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 20 முதல் 25 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.6 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 20 முதல் 24 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். சென்னையில் லட்சுமிபுரம் முதல் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம்

0: 1.2 முதல் 1.6 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 20 முதல் 24 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். சென்னையில் லட்சுமிபுரம் முதல் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகள் இவ்வாறு வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை 1.4 முதல் 1.7 மீட்டராக அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை தொடரும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். கடலூரில் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும். நாகப்பட்டினம் தெற்கு 1 மீட்டர் அதாவது 1 மீட்டர் வேகத்தில் அலைகள் வேகம் எடுக்கும். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காரைக்கால் பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்களை கேட்கலாம்.
1: அரக்கோணம் சோசு யுவராசன் இயற்றிய பாடல். ஜெயஸ்ரீ ஜெகனிசை அமைப்பில் பாடியவர் சுனந்தா ராமதாஸ்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10 கேளுங்கள் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 கவிதாலயாவின் சாமி திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். 3
2: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: என்னண்ணே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
2: வரிசையில் இந்திரதனுஷ் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
3: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. External Affairs Minister Dr. S. Jaishankar will address the high-level session of the 81st United Nations General Assembly in New York this afternoon. According to the UN, the 81st session will focus on revitalizing global cooperation, advancing the Sustainable Development Goals, and promoting collective action for peace, dignity, and equality. External Affairs Minister Dr. S. Jaishankar has raised concerns over repeated attacks on commercial shipping and seafarers in the Gulf, Red Sea, and Black Sea. The minister said that the attacks were no longer exceptional occurrences. Dr. Jaishankar was addressing the inaugural meeting of the Group of Friends on Safety and Security of Shipping and Seafarers during the 81st session of the UN General Assembly in

0: நீண்ட காலமாக விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் மற்றும் பிற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்தி சமையல் செய்து வந்த குடும்பங்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது.
1: உஜ்வலா யோஜனா திட்டத்தின் முதன்மையான நோக்கம் ஏழை குடும்பங்களுக்கு சமையல் எரிபொருளான எல்பிஜி எளிதில் கிடைக்கக்கூடியதாக செய்வதாகும். பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களால் எல்பிஜி இணைப்பை பெறுவதற்கான ஆரம்ப செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருந்தது. இதனால் பல குடும்பங்கள் விறகு மற்றும் பிற பாரம்பரிய எரிபொருட்களையே தொடர்ந்து பயன்படுத்தி வந்தன.
0: இந்நிலையில் திட்டத்தின்படி தகுதியான குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எல்பிஜி இணைப்பை வழங்குவதன் மூலம் எளிமையான சமையல் முறையை ஊக்குவிப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது.
1: இதன் மூலம் ஏழை குடும்பங்களும் நவீன சமையல் வசதிகளை பயன்படுத்தும் வாய்ப்பை பெறுகின்றன. உஜ்வலா திட்டத்தின் மற்றொரு முக்கியமான நோக்கம் பெண்களின் உடல்நலத்தை பாதுகாப்பதாகும். பாரம்பரிய அடுப்புகளில் விறகு, நிலக்கரி, பிற திட எரிபொருட்களை எரிக்கும் போது அதிக அளவில் புகை உருவாகிறது. சமையல் அறையில் நீண்ட நேரம் பணிபுரியும் பெண்கள் அந்த புகையை தொடர்ந்து சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
0: இந்த புகை சமையல் அறையின் காற்று தரத்தை பாதிப்பதுடன் கண் எரிச்சல் மற்றும் சுவாச கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கான அபாயத்தையும் அதிகரிக்கக்கூடும். எனவே புகையை குறைத்து சுத்தமான சமையல் சூழலை உருவாக்குவதன் மூலம் பெண்களின் உடல்நலத்தை மேம்படுத்துவது உஜ்வலா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
1: வீட்டிற்குள் ஏற்படும் காற்று மாசுபாடு ஏழை குடும்பங்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும். குறிப்பாக காற்றோட்டம் குறைவான வீடுகளில் விறகு அல்லது பிற திட எரிபொருட்களை பயன்படுத்தி சமையல் செய்வதால் புகை நீண்ட நேரம் வீட்டுக்குள் தேங்கக்கூடும்.
0: எல்பிஜி போன்ற சுத்தமான சமையல் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த புகை மாசுபாட்டை குறைக்க முடியும். எனவே குடும்ப உறுப்பினர்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும்.
1: கிராமப்புறங்களில் விறகு சேகரிப்பது பெரும்பாலும் பெண்களின் அன்றாட பணிகளில் ஒன்றாக இருந்தது. பல பெண்கள் சமையலுக்கு தேவையான விறகை தேடி நீண்ட தூரம் நடந்து சென்று அதை சேகரித்து வீட்டிற்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. இது அவர்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் அதிகமாக எடுத்துக்கொண்டது.
0: எல்பிஜி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எரிபொருளுக்காக விறகு சேகரிக்கும் தேவையை குறைக்க முடியும். இதனால் பெண்களின் உடல் உழைப்பு சுமை குறைவதுடன் அவர்களின் அன்றாட வாழ்க்கையும் எளிதாகிறது. பெண்களின் உழைப்பையும் நேரத்தையும் மதிப்புமிக்க வளமாக கருதி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கியமான சமூக நோக்கமாகும்.
1: விறகு சேகரித்தல், அதை உலர்த்துதல், சேமித்தல் போன்ற பணிகளுக்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது. மேலும் பாரம்பரிய அடுப்பில் சமையல் செய்வதற்கும் அதிக நேரமும் உழைப்பும் தேவை.
0: எல்பிஜி பயன்பாடு சமையல் பணியை ஒப்பீட்டளவில் எளிதாக்குவதால் பெண்களுக்கு நேர சேமிப்பு ஏற்படுகிறது. இந்த நேரத்தை அவர்கள் கல்வி கற்பது, வேலை செய்வது, சுய தொழிலில் ஈடுபடுவது, குழந்தைகளை கவனிப்பது அல்லது குடும்பத்துடன் செலவிடுவது போன்ற பயனுள்ள செயல்களுக்கு பயன்படுத்த முடியும்.
1: பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டமாக உஜ்வலா யோஜனா செயல்படுகிறது. எல்பிஜி இணைப்பை பெண் குடும்ப உறுப்பினரின் பெயரில் வழங்குவது பெண்களின் சமூக முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகிறது.
0: ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவையான சமையல் எரிபொருள் தொடர்பான வசதி பெண்ணை மையமாக கொண்டு வழங்கப்படுவதன் மூலம் குடும்பத்திலும் சமூகத்திலும் பெண்களின் பங்களிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் பெண்களின் சுயமரியாதை, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தலை ஊக்குவிப்பதும் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
1: உஜ்வலா திட்டத்தின் இறுதி நோக்கங்களில் ஒன்று ஏழை குடும்பங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகும். ஒரு குடும்பத்திற்கு சுத்தமான சமையல் எரிபொருள் கிடைப்பது சமையல் வசதியில் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை, அது குடும்பத்தின் சுகாதாரம், நேர மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது.
0: சமையல் அறையில் புகை குறைவதால் சுத்தமான சூழல் உருவாகிறது. பெண்களின் உழைப்பு சுமை குறைகிறது. குழந்தைகள் புகை நிறைந்த சமையல் அறையில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைகிறது. இதன் மூலம் குடும்ப வாழ்க்கை மேலும் வசதியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாறுகிறது.
1: சமையல் அறையில் உருவாகும் புகை பெண்களை மட்டுமல்லாமல் குழந்தைகளையும் பாதிக்கக்கூடும். குறிப்பாக சிறு குழந்தைகள் தாயுடன் சமையல் அறையில் அதிக நேரம் இருப்பதால் புகைக்கு ஆளாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே வீட்டுக்குள் புகை மாசுபாட்டை குறைத்து குழந்தைகளுக்கு சுத்தமான சூழலை உருவாக்குவதும் உஜ்வலா திட்டத்தின் மறைமுகமான முக்கிய நோக்கமாகும். மேலும் குழந்தைகள் விறகு சேகரிப்பில் ஈடுபட வேண்டிய நிலை குறைவதால் அவர்கள் கல்வி மற்றும் பிற வளர்ச்சி நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது.
0: உஜ்வலா திட்டத்தின் முக்கிய இலக்குகளில் கிராமப்புற வளர்ச்சியும் ஒன்றாகும். இந்தியாவின் பல கிராமப்புறங்களில் மக்கள் நீண்ட காலமாக பாரம்பரிய எரிபொருட்களை நம்பியிருந்தனர். வழங்கினார். நவீன சமையல் எரிபொருளை அவர்களிடம் கொண்டு செல்வதன் மூலம் கிராமப்புற வாழ்க்கை முறையை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவுகிறது.
1: சுத்தமான சமையல் வசதி கிடைப்பது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது.

0: அத்துடன் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையிலான அடிப்படை வசதி வேறுபாட்டையும் குறைக்க உதவுகிறது. பொருளாதார வசதி உள்ள குடும்பங்கள் நீண்ட காலமாக எல்பிஜி போன்ற நவீன சமையல் எரிபொருட்களை பயன்படுத்தி வந்த நிலையில் ஏழை குடும்பங்கள் பல்வேறு காரணங்களால் பாரம்பரிய எரிபொருட்களை சார்ந்திருந்தன.
1: இந்த வசதி வேறுபாட்டை குறைத்து ஏழை குடும்பங்களுக்கும் நவீன சமையல் வசதியை வழங்குவது உஜ்வாலா திட்டத்தின் முக்கிய சமூக நோக்கமாகும். இதன் மூலம் பொருளாதார நிலை காரணமாக உருவாகும் சமையல் சமத்துவமின்மையை பெருமளவில் குறைக்க முடியும்.
0: உஜ்வாலா திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடனும் தொடர்புடையது. விறகு மற்றும் பிற உயிரி எரிபொருட்களை எரிப்பதால் புகை மற்றும் பல்வேறு மாசுபடுத்திகள் உருவாகின்றன. விறகின் தேவையை குறைப்பதன் மூலம் இயற்கை வளங்களின் மீதான அழிவு செயல்களை இதன் மூலம் குறைக்க முடியும்.
1: குறிப்பாக விறகிற்காக காடுகளை அதிகமாக சார்ந்திருக்கும் நிலையை குறைப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மறைமுகமாக உதவுகிறது. இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்குவதும் எதிர்கால தலைமுறைக்கான இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவுவதும் இந்த திட்டத்தின் பரந்த நோக்கங்களில் ஒன்றாகும். உஜ்வாலா திட்டம் நேரடியாக வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் அல்ல. இருப்பினும் பெண்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் மிச்சப்படுத்துவதன் மூலம் அவர்களின் பொருளாதார செயல்பாட்டிற்கு மறைமுகமாக உதவ முடியும்.
0: விறகு சேகரிப்பில் செலவிடப்பட்ட நேரத்தை பெண்கள் வேலை, சுயதொழில், சிறுவணிகம், கல்வி அல்லது திறன் மேம்பாடு போன்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும். இதன் மூலம் குடும்பத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. சமையல் எரிபொருள் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாகும். ஆனால் வருமான வேறுபாட்டின் காரணமாக அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரே மாதிரியான சமையலுக்கான எரிபொருள் வசதி கிடைப்பதில்லை. இந்த வேறுபாட்டை குறைத்து ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களுக்கும் நவீன சமையல் வசதியை வழங்குவது சமூக சமத்துவத்தை மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. சமூகத்தின் அடித்தட்டு மக்களையும் நவீன வளர்ச்சியின் பயனாளிகளாக மாற்றுவது இதன் முக்கிய நோக்கமாகும்.
1: எரிவாயு பாதுகாப்பு, சிலிண்டர் பயன்பாடு, ரெகுலேட்டர் மற்றும் குழாய் தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விழிப்புணர்வையும் பயனாளிகளிடம் ஏற்படுத்துவது அவசியமாகிறது. எனவே சுத்தமான எரிபொருளுடன் பாதுகாப்பான பயன்பாட்டையும் ஊக்குவிப்பது திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஒரு குடும்பத்தின் சமையலறை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நலனிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சுத்தமான சமையல் முறையை குடும்ப அளவில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கு உஜ்வாலா திட்டம் பங்களிக்கிறது.
0: பெண்களின் உடல் நலம் மேம்படும் போது குடும்பத்தின் நலனும் மேம்படும். குழந்தைகள் சுத்தமான சூழலில் வளரும் போது அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை தரமும் உயர வாய்ப்பு ஏற்படுகிறது. அதேபோல் குழந்தைகள் எரிபொருள் சேகரிப்பு போன்ற பணிகளில் ஈடுபடாமல் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கு ஏற்ற சூழல் உருவாகிறது. எனவே உஜ்வாலா திட்டத்தின் தாக்கம் சமையலறையை தாண்டி கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டிற்கும் செல்கிறது. மொத்தத்தில் பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் நோக்கம் ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் சுத்தமான சமையல் எரிபொருளை வழங்குவது மட்டுமல்ல, அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும்.
1: இந்த திட்டத்தின் மூலம் எல்பிஜி இணைப்பு நம்மில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளான எல்பிஜி இணைப்பை வழங்குவதற்காக செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பதாரர் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். மேலும் அந்த பெண்ணின் குடும்பத்தில் ஏற்கனவே எந்த எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனத்தின் எல்பிஜி இணைப்பும் இருக்கக்கூடாது.
0: SC/ST குடும்பங்கள் பிரதம மந்திரியின் கிராமப்புற ஆவாஸ் யோஜனா பயனாளிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், வனப்பகுதியில் வசிப்பவர்கள், தீவு மற்றும் ஆற்றுத்தீவு பகுதிகளில் வசிப்பவர்கள் போன்ற தகுதியான பிரிவுகளும் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன.
1: விண்ணப்பிக்கும் போது KYC படிவம், ஆதார் விவரம், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை காட்டும் ரேஷன் அட்டை அல்லது அரசு வழங்கிய குடும்ப ஆவணம், தேவையான முகவரி ஆதாரம், வங்கிக் கணக்கு விவரம் மற்றும் வறுமை அறிவிப்பு போன்ற ஆவணங்கள் தேவைப்படுகின்றன.
0: அடுத்ததாக இந்த திட்டத்தினால் பெண்களுக்கு கிடைத்த நன்மைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இத்திட்டத்தின் முக்கிய நன்மையாக தகுதியான பயனாளிகளுக்கு வைப்பு தொகையில்லா எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது. சிலிண்டர் பாதுகாப்பு வைப்பு, அழுத்த கட்டுப்படுத்தி, எல்பிஜி குழாய், நுகர்வோர் அட்டை மற்றும் நிறுவல் தொடர்பான செலவுகளுக்கு அரசு நிதியுதவி வழங்குகிறது. இதனால் ஆரம்ப கட்டத்தில் குடும்பத்திற்கு ஏற்படும் பொருளாதார சுமை குறைகிறது.
1: புதிய இணைப்பை பெறும் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு முதல் எல்பிஜி சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய இணைப்பை பெற்ற

0: உடனேயே எரிவாயுவை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு எல்பிஜி அடுப்பும் இலவசமாக வழங்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே எல்பிஜி அடுப்பு இல்லாத குடும்பங்கள் கூட புதிய எரிவாயு இணைப்பை பயன்படுத்த தொடங்குவதற்கு இது உதவுகிறது.
1: விறகு, நிலக்கரி மற்றும் பிற திட எரிபொருட்களை எரிப்பதால் சமையல் அறையில் அதிக அளவு புகை உருவாகலாம். எல்பிஜி பயன்படுத்துவதன் மூலம் சமையல் அறை புகை குறைவதால் பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சூழல் உருவாகிறது. விறகு அடுப்பு அல்லது பிற பாரம்பரிய அடுப்புகளில் சமையல் செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படலாம். எல்பிஜி அடுப்பில் சமையல் செய்வது எளிதாகவும் விரைவாகவும் இருப்பதால் குடும்பத்தின் அன்றாட பணிகளில் நேரத்தை சேமிக்க முடிகிறது.
0: விறகு மற்றும் பிற திட எரிபொருட்களின் பயன்பாடு குறைவதால் மரங்களை வெட்டுவதற்கான தேவை குறையலாம். இதன் மூலம் காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவும் வாய்ப்பு ஏற்படுகிறது.
1: சுத்தமான சமையல் எரிபொருள் கிடைப்பது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முக்கிய காரணியாகும். தூய்மையான சமையலறை, குறைந்த புகை, குறைந்த உடல் உழைப்பு மற்றும் விரைவாக சமையல் செய்தல் ஆகியவை குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையை வசதியாக்குகின்றன.
0: எல்பிஜி இணைப்பை பெறுவதற்கான ஆரம்ப செலவுகளை அரசின் நிதி உதவி குறைப்பதால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் நவீன சமையல் எரிபொருளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெறுகின்றன. எல்பிஜியை முறையாக பயன்படுத்தி பாதுகாப்பு விதிகளை பின்பற்றும் போது சமையல் அறையை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க முடியும். எல்பிஜி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். அதிகாரப்பூர்வ தகவலின்படி 2024-25 நிதியாண்டில் வீடுதோறும் எல்பிஜி பாதுகாப்பு சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
1: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்தின் சாதனைகள் மற்றும் சவால்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். உஜ்வலா திட்டத்தின் மிக முக்கியமான சாதனை, மிக குறுகிய காலத்தில் கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்கியதாகும். ஆரம்பத்தில் 8 கோடி எல்பிஜி இணைப்புகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு 2019 செப்டம்பர் மாதத்திலேயே எட்டப்பட்டது. பின்னர் உஜ்வலா 2.0 திட்டத்தின் மூலம் மேலும் பல குடும்பங்கள் இணைக்கப்பட்டன. 2026 செப்டம்பர் 8ஆம் தேதி நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் 10.56 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சமீபத்திய விரிவாக்கத்தின் கீழ் 25 லட்சம் புதிய இணைப்புகள் வழங்கும் பணியும் நடைபெற்று வருகிறது.
0: இந்த திட்டத்தின் வெற்றி எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதில் மட்டுமில்லாமல் அதன் தொடர்ச்சியான பயன்பாட்டிலும் காணப்படுகிறது. பயனாளிகளின் சராசரி ஆண்டு பயன்பாடு 2021-22 நிதியாண்டில் 3.68 இருந்த நிலையில் நிதியாண்டு 2025-26 4.71 உயர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இது எல்பிஜி பயன்பாடு படிப்படியாக அதிகரித்து வருவதை காட்டுகிறது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயரும் தொழிலாளர்கள் மற்றும் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் எல்பிஜி இணைப்பை பெறுவதிலும் தொடர்ந்து பயன்படுத்துவதிலும் சில நிர்வாக மற்றும் ஆவண சிக்கல்களை எதிர்கொண்டனர். இதை கருத்தில் கொண்டு உஜ்வலா 2.0 திட்டத்தில் இடம்பெயரும் குடும்பங்களுக்கு சிறப்பு வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன.
1: அடுத்ததாக உஜ்வலா திட்டத்தின் முக்கிய சவால்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். இத்திட்டம் புதிய எல்பிஜி இணைப்பை வழங்குவதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் மீண்டும் மீண்டும் எல்பிஜி கேஸ் நிரப்ப ஆகும் செலவை ஏழை குடும்பங்கள் சமாளிக்க வேண்டியுள்ளது. இதனால் சில குடும்பங்கள் எல்பிஜியை குறைவாக பயன்படுத்தி மீண்டும் விறகு போன்ற எரிபொருட்களுக்கு திரும்பும் நிலை ஏற்படுகிறது. இந்த சவாலை சமாளிக்க அரசு இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட சமையல் எரிவாயு மானியம் அதாவது எல்பிஜி சப்சிடி வழங்கியுள்ளது. நிதியாண்டு 2025-26 காலகட்டத்தில் ஒரு 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டருக்கு ₹300 மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மானியம் ஆண்டுக்கு அதிகபட்சம் 9 முறை வழங்குவதற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு எல்பிஜி இணைப்பு வழங்குவது மட்டும் போதுமானதல்ல. அந்த குடும்பம் தொடர்ந்து எல்பிஜியை முதன்மை சமையல் எரிபொருளாக பயன்படுத்துகிறதா என்பது முக்கியம். எல்பிஜி விலை, குடும்ப வருமானம், உள்ளூர் விநியோக வசதி போன்ற காரணிகள் பயன்பாட்டை பாதிக்கலாம். எனவே இணைப்பு வழங்குதல் என்பதிலிருந்து தொடர்ச்சியான பயன்பாடு என்ற அடுத்த கட்டத்திற்கு திட்டம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது.
0: தொலைதூர கிராமங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் எல்பிஜி சிலிண்டர்களை விரைவாகவும் எளிதாகவும் பெற்றுக்கொள்வது சில நேரங்களில் சிரமமாக இருக்கலாம். விநியோக மையங்களின் எண்ணிக்கை, போக்குவரத்து வசதி மற்றும் வீடு தேடி வழங்கும் சேவை ஆகியவை தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும். சிலிண்டர் வைப்பிடம், குழாய் பராமரிப்பு, அடுப்பு பயன்பாடு, கசிவு ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை குறித்தும், எல்பிஜி இணைப்பு கிடைத்த பிறகு அதன் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து பயனாளிகளுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டியுள்ளது.
1: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்தில் சேர

0: என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். விண்ணப்பதாரரின் அடையாளச் சான்றாக ஆதார் அட்டை, எல்பிஜி இணைப்பிற்கான வாடிக்கையாளர் விவரங்களை பதிவு செய்ய KYC படிவம், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை உறுதிப்படுத்த ரேஷன் அட்டை, ஆதார் அட்டையில் உள்ள முகவரி வேறுபட்டிருந்தால் தேவையான முகவரி சான்று, ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு உள்ளதா என்பதை சரிபார்க்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் விவரங்கள், வங்கிக் கணக்கு எண் மற்றும் IFSC குறியீடு உள்ளிட்ட வங்கிக் கணக்கு விவரங்கள், ஒருவரின் குடும்பம் இந்த திட்டத்தின் தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது என்பதை உறுதிப்படுத்த வறுமை மற்றும் தகுதி பற்றிய சுய அறிவிப்பு,
1: மேலும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். புகைப்படம் என்பது ஒரு சில எல்பிஜி விநியோகஸ்தர்களால் கோரப்படலாம். ஆவணங்களின் துல்லியமான தேவைகள் மற்றும் விண்ணப்பிக்கும் வகை முறைகள் எல்பிஜி விநியோகஸ்தரை பொறுத்து மாறக்கூடும். இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி KYC, ஆதார், குடும்ப அமைப்பை நிரூபிக்கும் ஆவணம், வங்கி விவரங்கள் மற்றும் தகுதி அறிவிப்பு ஆகியவை முக்கியமானவை.
0: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த திட்டத்தில் சேர தகுதியான பெண்கள் ஆன்லைன் அல்லது நேரடியாக எல்பிஜி விநியோகஸ்தர் மூலம் விண்ணப்பிக்கலாம். முதலில் விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்த பெண்ணாகவும், குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இல்லாதவராகவும் இருக்க வேண்டும். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அப்ளை ஃபார் நியூ PMUY கனெக்ஷன் என்ற விண்ணப்ப பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் விருப்பமான எல்பிஜி நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும். பொதுவாக இந்தியன், பாரத் கேஸ் அல்லது HP கேஸ் நிறுவனங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கலாம்.
1: விண்ணப்ப படிவத்தில் பெயர், முகவரி, ஆதார் விவரம், குடும்ப உறுப்பினர்களின் விவரம், வங்கிக் கணக்கு போன்ற தேவையான தகவல்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். தேவையான KYC மற்றும் குடும்ப தகுதியை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எல்பிஜி விநியோகஸ்தர் ஆவணங்களையும் குடும்பத்தின் தகுதியையும் சரிபார்ப்பார். தகுதி உறுதி செய்யப்பட்ட பின்னர் இந்த திட்டத்தின் விதிமுறைகளின்படி எல்பிஜி இணைப்பு வழங்கப்படும். தற்போதைய திட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு இணைப்புடன் தொடர்புடைய நிதி உதவியும் முதல் சிலிண்டர் மற்றும் அடுப்புக்கான உதவியும் வழங்கப்படுகிறது. விண்ணப்பிக்கும் முன் ஆதார், குடும்ப அட்டை, வங்கிக் கணக்கு மற்றும் பிற தேவையான ஆவணங்களில் பெயர் மற்றும் முகவரி விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பது நல்லதாகும்.
0: இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக உஜ்வாலா 2.0 செயல்படுத்தப்பட்டது. இதில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கும் விண்ணப்ப நடைமுறையை எளிதாக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 2026 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நிலவரப்படி 10.56 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளன. சமீபத்திய 25 லட்சம் இணைப்புகள் கொண்ட விரிவாக்கத்தின் கீழும் சுமார் 24.4 லட்சம் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தளம் சொல்கிறது. எல்பிஜி இணைப்பு கிடைத்த பிறகு அதை பாதுகாப்பாக பயன்படுத்துவதும் மிகவும் அவசியமாகும்.
1: பயனாளிகள் எல்பிஜி சிலிண்டரை நேரடியாக வெயிலில் வைக்கக்கூடாது. எரிவாயு கசிவு இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அடுப்பை அணைக்க வேண்டும். தீப்பெட்டி அல்லது மின்சார சுவிட்சை பயன்படுத்தாமல் பாதுகாப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்பிஜி குழாய் மற்றும் ரெகுலேட்டரை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட எல்பிஜி உபகரணங்களையே பயன்படுத்த வேண்டும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இது. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்ட சமையல் எரிபொருள் திட்டங்களில் ஒன்றாக உள்ளது. 2026 செப்டம்பர் மாத நிலவரப்படி 10.56 கோடிக்கும் அதிகமான இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பது இதன் மிகப்பெரிய அளவை காட்டுகிறது.
0: மேலும் எல்பிஜி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக 2024-25ஆம் நிதியாண்டில் சுமார் 12.12 லட்சம் வீடுகளில் டோர் டு டோர் சேஃப்டி செக்ஸ், அதாவது இல்லம் தோறும் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், சுமார் 4.65 கோடி பழைய மற்றும் தரமற்ற எல்பிஜி ரப்பர் டியூப்கள் அங்கீகரிக்கப்பட்ட சுரக்ஷா ரப்பர் டியூப்கள் மூலம் மாற்றப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாதனைகள் ஒரு பக்கம் மிக சிறப்பாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் சில சவால்களும் உள்ளன. அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம்.
1: இந்த திட்டத்தின் மூலம் எல்பிஜி இணைப்பு இலவசமாக கிடைத்தாலும் தொடர்ந்து எரிவாயு நிரப்ப ஆகும் செலவு சில ஏழை குடும்பங்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளது. எல்பிஜி விலை, எரிவாயு நிரப்புவதற்கான மானியம், விநியோக வசதி, கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கச் செய்தல் மற்றும் பாதுகாப்பான பயன்பாடு ஆகியவை திட்டத்தின் நீண்டகால வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த திட்டத்தை

0: ஒரு எல்பிஜி இணைப்பு வழங்கும் திட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது பல சமூக பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் அணுகும் திட்டமாகும். சுத்தமான சமையல், குறைந்த புகை, சிறந்த சமையலறை சூழல், பெண்களுக்கு நேர சேமிப்பு, மேம்பட்ட வாழ்க்கை தரம் என்ற தொடர் மாற்றத்தை உருவாக்குவது இதன் முக்கிய சமூக பயனாகும்.
1: அடுத்ததாக நாம் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பயனடைந்த பயனாளிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் தமிழ்நாட்டிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இல்லாத தகுதியான ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட வயது வந்த பெண்ணுக்கு எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது. SC/ST மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், கிராமப்புற பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பயனாளிகள், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள், வனப்பகுதிகளில் வசிப்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தகுதியான பிரிவுகள் இதில் இடம்பெறுகின்றன.
0: தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் பயனாளிகள் பெரும்பாலும் கிராமப்புற மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களாக உள்ளனர். முன்பு விறகு, விவசாய கழிவுகள் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்திய குடும்பங்களுக்கு எல்பிஜி கிடைப்பதால் சமையலறை புகை குறைகிறது. இதன் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுத்தமான சமையல் சூழலை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. நாடு முழுவதும் உஜ்வலா யோஜனா திட்டம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது.
1: தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் ஆரம்ப கால செயல்பாட்டை எடுத்துக்கொண்டால், 2019 வெளியிடப்பட்ட மத்திய அரசின் மாநில வாரியான தரவின்படி தமிழ்நாட்டில் 31,53,589 உஜ்வலா யோஜனா எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. பின்னர் திட்டத்தின் அடுத்த கட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் பயனாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டது. மேலும் 2022 வெளியிடப்பட்ட மத்திய அரசின் மற்றொரு மாநில வாரியான தரவின்படி தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் கீழ் 36,1065 இணைப்புகள் பதிவாகியிருந்தன. இதில் 32,35,850 இணைப்புகள் திட்டத்தின் முதல் கட்டத்தையும், 3,65,215 இணைப்புகள் பின்னர் வழங்கப்பட்ட இணைப்புகளையும் உள்ளடக்கியதாக அரசு தரவு சொல்கிறது.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு எல்பிஜி இணைப்பு மட்டுமல்லாமல் திட்ட விதிகளின்படி இணைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பு வைப்பு, அழுத்த கட்டுப்படுத்தி, பாதுகாப்பு குழாய் மற்றும் நிறுவல் செலவுகளுக்கான உதவி கிடைக்கிறது. உஜ்வலா 2.0 திட்டத்தின் கீழ் முதல் முறை எரிவாயு சிலிண்டர் மற்றும் அடுப்பும் இலவசமாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உஜ்வலா திட்டத்தின் முக்கிய பயன்களில் ஒன்று பெண்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் மிச்சப்படுத்துவதாகும். விறகு சேகரிப்பதற்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை குறைவதால் பெண்கள் குடும்ப பராமரிப்பு, குழந்தைகளின் கல்வி மற்றும் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளில் அதிக நேரத்தை செலவிட முடிகிறது. மத்திய அரசின் தகவலின்படி நாடு முழுவதும் சில பெண்கள் தினமும் 2 முதல் 3 மணி நேரம் வரை மிச்சப்படுத்த முடிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இத்திட்டத்தின் வெற்றி எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. பயனாளிகள் தொடர்ந்து எரிவாயு நிரப்புதல் செய்வதும் முக்கியமானதாகும். இதற்காக 2025-26 நிதியாண்டில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டருக்கு ₹300 வீதம், ஆண்டுக்கு அதிகபட்சம் 9 முறை எரிவாயு நிரப்புதல்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மானியம் வழங்க அரசு ஒப்புதல் அளித்தது. இதன் நோக்கம் ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜியை தொடர்ந்து பயன்படுத்தும் வாய்ப்பை அதிகரிப்பதாகும். தமிழ்நாட்டில் நகர்ப்புற குடிசை பகுதிகள், கிராமப்புறங்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சமையல் எரிபொருளுக்கான தேவை சமூக நலனுடன் நேரடியாக தொடர்புடையது. குறிப்பாக பெண்களின் உடல்நலம், குடும்ப செலவு, சமையல் நேரம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் எல்பிஜி பயன்பாடு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
0: 2026 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எல்பிஜி விநியோகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற தொழில் மற்றும் நகர்ப்புற மையங்களில் இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கும் 5 கிலோ எடையுள்ள எல்பிஜி சிலிண்டர்கள் எளிதில் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிலர் இந்த திட்டத்தில் இணைய தங்களுடைய குடும்ப விவரங்கள், வருமான நிலை அல்லது எல்பிஜி இணைப்பு தொடர்பான தகவல்களை தவறாக வழங்க முயற்சி செய்யலாம். அப்படி செய்தால் அது திட்டத்தின் நோக்கத்தையே பாதித்துவிடும்.
1: விண்ணப்பத்தில் வழங்கப்படும் தகவல்கள் சரிபார்ப்பு மற்றும் போலியான இணைப்பு கண்டறிதலுக்கு உட்படுத்தப்படுகின்றன. தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்கள் கண்டறியப்பட்டால் இணைப்பு மற்றும் சேவைகள் நிறுத்தப்படும். இந்த திட்டத்தின் முக்கிய விதிகளில் ஒன்று ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இருக்கக்கூடாது என்பதாகும். ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட எல்பிஜி இணைப்புகளை மறைத்து புதிய இணைப்பை பெற

0: முயற்சிப்பது தவறான பயன்பாடாகும்.
1: இந்த திட்டத்தின் கீழ் கிடைத்த எல்பிஜி உபகரணங்களை மற்றவர்களுக்கு விற்பனை செய்யவோ ஒப்படைக்கவோ வாடகைக்கு விடவோ கூடாது. குடும்பம் குடியிருப்பை மாற்றினால் எல்பிஜி விநியோகஸ்தரிடம் முறையாக முகவரி மாற்றத்தை பதிவு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் எல்பிஜி இணைப்பு வீட்டு சமையல் பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகிறது. அதை கடை, உணவகம் அல்லது வேறு வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது திட்டத்தின் நோக்கத்திற்கு எதிரானதாகும்.
0: பிரதம மந்திரியின் உஜ்வலா யோஜனா திட்டம் ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட சமூக நலத்திட்டமாகும். எனவே அரசு வழங்கும் நலத்திட்டத்தை நேர்மையாக பயன்படுத்துவதும் எல்பிஜி பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதும் ஒவ்வொரு பயனாளியின் பொறுப்பாகும்.
2: இதுவரை பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. ஹேமலதா. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: சைவம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளோ ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சீர் செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.

0: இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இம்மகளிரின் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் மற்றும் துப்பாக்கிச் சுடும் குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளையும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். இதனிடையே ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் இருவருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அறிவித்துள்ளார். இவர்களது வெற்றி தமிழகத்தின் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கபடி அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தங்கம், ஸ்குவாஷ், துப்பாக்கிச் சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் 85வது நிறுவன நாளையொட்டி இத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமிழ், தெலுங்கு, மராட்டி, அசாம், வங்க மொழிகளில் 5 அறிவியல் இதழ்களை அறிமுகம் செய்துள்ளார். இந்த வெளியீடு மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முக்கிய விரிவாக்க திட்டமாக திகழ்வதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நம்பகத்தன்மையுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வாசகர்கள் தத்தம் மொழிகளில் அறிய வேண்டும் என்ற நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதே வேளையில் அது சார்ந்த சவால்களை கையாள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஐநாவின் வழிகாட்டுதல் சர்வதேச சட்டங்களும் பின்பற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றார். நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் நடைபெற இருப்பதால் விடுமுறை தினமான நாளை அனைத்து வங்கிகளும் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிஃப்ட் சிட்டி எனப்படும் மேம்பட்ட நவீன நகரம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் உலகளாவிய நிதிநுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல் பசுமை நகரமான குஜராத் சர்வதேச நிதி நகரம் திகழ்கிறது. தானியங்கி முறையில் குப்பைகளை திரட்டுதல், நவீன குளிர்சாதன வசதிகள், சுரங்க வழி பாதைகள் என பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி சேவையில் முன்னணி நாடாக இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் 18 வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் 17 உள்நாட்டு வங்கிகளின் சேவை மையமாக இந்நகரம் உருவெடுத்துள்ளது. புத்தாக்க சிந்தனை, படைப்பாற்றல் திறன், நிலையான நகர்ப்புற மேம்பாடு, உலகளாவிய நிதிநுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் இந்நிதிநுட்பம் செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை

அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையின் குறைபாடுகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் நாளை மறுநாள் துவக்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாளை உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பில் பாரம்பரிய நடை பயணத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலின் ஒரு பகுதியாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பெல்லம்பட்டியில் பகுதியில் நடைபெற்ற சோதனையின் போது சாலையோரத்தில் கிடந்த 380,000 ரூபாயை கைப்பற்றி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல வண்ணங்களில் கைரேகைகளை பதித்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 85 வயது முதியவர் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் காத்தாடி திருவிழா

0: இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல வண்ணங்களில் கைரேகைகளை பதித்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 85 வயது முதியவர் உட்பட 700 மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் காத்தாடி திருவிழாவின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகை பட்டாம்பூச்சி காத்தாடி திருவிழா 2026 கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நீல கடற்கரையின் வான்வெளி எங்கும் விதவிதமான வண்ணங்களிலும் வடிவங்களிலும் காத்தாடிகள் பறந்து விளையாடின. வானை உரசி பார்த்த அந்த வண்ண காத்தாடிகளை கடற்கரையில் திரிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் வியப்புடனும் ஆர்வத்துடனும் கண்டு ரசித்தனர். இதனால் காமேஸ்வரம் நீல கடற்கரையே வண்ணமயமான விழாக்குளம் பூண்டது. செப்டம்பர் 27 வரை தினமும் பிற்பகல் 2 முதல் இரவு 8 வரை இந்த விழா நடைபெறும். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதியில் இன்று காலை முதலே பேரலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இந்த அலைகள் கரையோரம் வரும்போது மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நடமாட்டத்தை தவிர்க்குமாறு மீனவர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதிகளில் இன்று காலை முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை அதிக ஆற்றல் வாய்ந்த பேரலைகளிடும் என குமரி மாவட்ட மீனவ நலத்துறை எச்சரித்துள்ளது. கள்ளக்கடல் எனப்படும் திடீர் கடல் அலைகளின் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தற்போது குமரி கடல் மிக உக்கரமாக காணப்படுகிறது. எனவே கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்குமாறும் மீனவர்கள் அனைவரும் சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது என்றும் படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
0: விருதுநகரில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி இன்று தொடங்கி வைத்தார். அனைத்து ஆதார் சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு வழங்கும் மையமாக இது செயல்படும் என்று இந்த மையத்தின் மேலாளர் திரு குணசேகரன் கூறியுள்ளார்.
3: விருதுநகர் கோட்டஸ்ல இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடாய் ஏஎஸ்கே வந்து ஸ்பெஷல் ஆதார் சென்டர். 18 இயர்ஸ் அபோவ் வந்து இந்தியன் ரெசிடென்ட்டுக்கும் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்றோம். பிளஸ் வந்து ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆதார் பதிவு பண்றோம். இந்த சர்வீஸ் வந்து மற்ற ஆதார் சென்டர்ஸ்ல இருக்காது. அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் இது வந்து நம்ம இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் பயன்படுத்திக்கலாம்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது மெல்லிசை.

பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

6:22 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். பாடல்கள் கவிஞன் எழுதிய வரிகளிலே இசையமைப்பான் தன் இசையினிலே, கேட்பவர் நெஞ்சம் பஞ்சாக பறந்திடுமே இந்த பாடலிலே. நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக தேவா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:28. இசையால் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுர தென்றல் காற்றில் கரையும் கானம் இது, கேட்கும் நெஞ்சின் தாகம் இது, வார்த்தை இல்லா நேரத்திலும் மௌனம் உடைக்கும் கீதம் இது. நிகழ்ச்சியில் வளம்பர இருக்கும் அடுத்த பாடல் தாய்மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து, கோபால் சர்மா மற்றும் தேவி குரல்களில் கேட்கலாம்.

0: as who I am.
1: அப்பா, மூவாயிரம் கொடுங்கள.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கு சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க,
2: எடுத்துட்டு போ.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: நேரம் 2:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். கடந்த கால நினைவுகளின் சாவியாய், கழைந்து போன கனவுகளின் சாட்சியாய், வருடங்கள் பல ஓடி மறைந்தாலும் மாறாமல் ஒலிக்குதே பழைய பாடலாய். ஜன்னல் ஓரத்து மலைத்துளிகள், காதில் விழும் மெல்லிய பாடல்கள், உலகையே மறந்து போக செய்யும் உன்னத தருணத்தின் தூதுவர்கள். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அழகான இன்னிசையான பாடல்கள் தான். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்.

நேரம் 2:40. இசையால் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில. மருந்துகள் தோற்கும் இடத்திலும் மனதின் காயங்களை ஆற்றுகிறது இசை. கண்ணீரை புன்னகையாய் மாற்றும் மாயக்காரன் அன்றோ ஒரு நல்ல பாடல். நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அரிஹரன் குரலில் கேட்கலாம்.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

2:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269.9 kHz நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மறந்து போன முகங்களும் கடந்து வந்த பாதைகளும் ஒரே ஒரு நொடியில் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது பாடல்கள்தான். நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில், மணிக்கவும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்கலாம். ஒரு அழகான பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இனிதே நிறைவு பெறுகிறது. உங்களுடன் இணைந்தது ரேணுகா தேவி. தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக
1: உள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் போற்றிமுண்ட் 6 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், குடலூர் பஜார், மேல்குடலூர், அவலாஞ்சி, நடுவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மேல் பவானியில் பதிவான மழையின் அளவு 3 சென்டிமீட்டர். தேவாலா, கிளன்மார்கன், வின்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் குண்டாரணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுபாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. ஒடிசாவின் தெற்கு உட்பகுதி மற்றும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வடக்கு வடமேற்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று மையம் கொண்டுள்ளது. தற்போது சற்று வலுப்பெற்று அங்கே நிலை கொண்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு

0: உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் தென் தமிழ்நாட்டிலும் ஓரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழை நாளை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு நாளை வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழைக்கு வாய்ப்பில்லை. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை. அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். உங்களுடன் இணைந்திருந்தது ரேணுகா தேவி. நன்றி நேர்களே. நன்றி. வணக்கம்.

இனிய மாலிவனக்கு நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் எமது மாலை ஒளிபரப்புகள் இனிதே ஆரம்பமாகிவிட்டது. அதில் கேட்கலாம் நால்வரு குரல், குரல் எண் 397.

எந்த நாடும் எந்த ஊரும் சொந்த நாடும் சொந்த ஊரும் போலவே ஆகும். அப்படி இருக்கும்போது ஒருவன் சாகும் அளவும் கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ? குறள் எண் 397 அதிகாரம் கல்வி.

எந்த நாடும் எந்த ஊரும் சொந்த நாடும் சொந்த ஊரும் போலவே ஆகும். அப்படி இருக்கும்போது ஒருவன் சாகும் அளவும் கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ? குறள் எண் 397 அதிகாரம் கல்வி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நேரம் மாலை 5:30. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சி. மதுர தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய்

0: இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வீரா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய, 6:40 மதுரத்தின்றல் திரை இசை பாடல்கள் கேட்டு மகிழலாம். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தன்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இன்றைய கிசான் மணி நிகழ்ச்சியில் மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை மற்றும் விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்று திரை இசை பாடல்கள் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 இசை மஞ்சரி. அதனைத் தொடர்ந்து 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் லைஃப் பியாண்ட் லைஃப் பகுதி 1. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:15 மதுரத்தென்று 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1069 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்னும் சிலங்களை எடுத்துள்ளது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வீரா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு காமேஸ்வர ராவ் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல் மண் தூர்வாரும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1,00,000 வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2 கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29 தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்க

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் 69 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் ஒரு பட பாடல்கள். இன்னும் சில நிகழ்ச்சிகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்றும் கூறினார். மனோன்மணியம், சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார பயன்பாட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாநகரை தூய்மையான நகரமாக மாற்ற தூய்மை பணிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள், சுற்றுலா தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மெகா தூய்மை பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. தூய்மை பணி இயக்கத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு சி வி கார்த்திகேயன் தொடங்கி வைத்து அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகம் முழுவதும் தூய்மை பணியை இன்று மேற்கொண்டனர். நிகழ்வின் போது அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர். மாநகரை தூய்மை மிகு நகரமாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதால் தொடர்ந்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு மதுரை மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மேற்கு மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி வண்ணமயமான காத்தாடி திருவிழாவை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் கபடி பிரிவு இறுதி ஆட்டத்தில் 40-34 என்ற புள்ளிக் கணக்கில் ஈரானை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

கிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித் தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

போனவர் பற்றிய அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பொன்னுமாந்துறை அஞ்சல் பள்ளப்பட்டி கிராமம் கிழக்கு தெருவை சேர்ந்த சிறுநாச்சியம்மாள் அவர்களின் பேரன் மும்மூர்த்தி அவர்களின் மகனுமான சிறுவன் ரித்தீஷ்குமார் என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் காணவில்லை என்ற அறிவிப்பு வந்துள்ளது. ரித்தீஷ்குமார் வயது 14. அவரது அங்க அடையாளங்கள் நடுமார்பில் கருப்பு மச்சமும் இடது முழங்காலில் காயத்தழும்பும் இருக்கும். சிறுவன் ரித்தீஷ்குமார் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர், தாலுகா காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7358167968 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9962422200. காவல் ஆய்வாளர், தாலுகா காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9498101534. காணாமல் போன சிறுவனை பற்றிய தகவல் தெரிந்தால் மேற்சொன்ன முகவரியிலோ அல்லது தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வந்துள்ளது.

நேரம் 6:58 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் 180 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேயர்கள், இதுவரை மதுரத்தின்றல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்ந்து மாவட்ட செய்திகள் சென்னையஞ்சலாக கேட்கலாம். அதனையும் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷவாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளதாக காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் ராஜேந்திர நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பருவ மழைக்கால காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுக்கப்பட்ட பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு தடுப்பு

0: மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது வரை பரவலான டெங்கு பாதிப்பு எதுவும் கண்டறியப்பட்டவில்லை என்றும் கூறினார். நடப்பு மாதத்தில் 8 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், அதே நேரத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக மாவட்டம் முழுவதும் 354 பேர் மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அவர், மாவட்டம் முழுவதும் கிராம ஊராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் மாநகராட்சி வார்டுகள் ஆகிய பகுதிகளில் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், ஏதேனும் ஒரு பகுதியில் 1க்கு மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அங்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வழக்கமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பருவமழை தொடங்கும் போது டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பே முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா விமர்சையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்களில் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலும் ஒன்றாகும். இந்த திருக்கோயில் 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்திருக்கோவில் முழுவதும் சிற்பங்கள் நிறைந்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவிலாகும். இந்த திருக்கோவில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து கொடிப்பட்டம் ஊர்வலம் எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாப்பொடி, மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 11 தினங்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகின்ற 27ஆம் தேதி கருட வாகன புறப்பாடும், 2ஆம் தேதி திருத்தேர் பவனியும் நடைபெறுகிறது. மனித உடலுக்கு புற்றுநோய் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல் மண்ணிற்கு சீமை கருவேல மரம் புற்றுநோய் போன்றது. இந்த மரங்களை முழுமையாக அகற்றாவிட்டால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் அபாயம் உள்ளது என நெல்லையில் சீமக்கருவேல மரங்களை அகற்றும் பணியினை பார்வையிட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள், ஆற்றுப்புழைகள், தனியார் நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் நடந்து வருகிறது. இதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படுகை விளைந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தென் மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து இதுவரை 11 மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர்களும் அரசு ஊழியர்களும் நன்றாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதி மற்றும் கனிம வள நிதி ஆகியவை இந்த பணிகளுக்கு போதுமானதாக இல்லை என்றும், மாற்று ஏற்பாடாக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதற்கட்டமாக தலா 5 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்றும், நிதி இருந்தால் மட்டுமே இப்பணியை முழு வீச்சில் தொடர்ந்து நடத்த முடியும் எனவும், தனியார் நிலங்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும், பொதுமக்களிடமிருந்து இன்னும் போதிய வரவேற்போ அல்லது ஒத்துழைப்போ கிடைக்கவில்லை எனவும், தனியார் நிலங்களில் உள்ள மரங்களை அகற்ற அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய 4 அணு உலைகள் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. கல்லூரி பள்ளி மாணவர்கள் இதனை பார்வையிட வர வேண்டும் என அந்த அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதன் தொடக்க விழாவில் கூடங்குளம் அணுமின் நிலைய 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து பேசினார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகள் சுமார் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டு வருகிறது. இதன் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டு

0: போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 25 ஆண்டுகால பொது வாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
1: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமுமின்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 ஆம் ஆண்டு முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் ஷர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை ஐஐடி பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்றபின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களிலிருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர் பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப் பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி.

0: இன்றைய பண்ணை செய்தியில் சிறுதானியங்களும் அதன் சிறப்புகளும் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: டெய்லி வாழ்க்கை முறை அதுல வந்து சேர்த்துக்கணும். இப்ப எடுத்த எடுப்புல நீங்க ஒரு ஏழு நாளும் நான் சிறுதானியம் சாப்பிட்டு ஒரே நாள்ல நான் என் ஹெல்த்தை நல்லா வச்சுக்குவேன் அப்படிங்கறது கூடாது. முதல்ல வாரம் ஒரு நாள், அப்புறம் அடுத்த வாரம் ரெண்டு தடவை சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு இந்த சிறுதானியத்துக்குள்ள வாங்க. குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்த்து, வயதானவர்களுக்கு நீங்க உங்க வீட்டு சமையலறையில சமைச்சு கொடுக்கறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். நீங்க படிச்சு பார்த்து வாங்க. அதே மாதிரி இதுக்கும் ஆன்லைன் நாங்க அறிவுறுத்துறோம். நீங்க எப்பவுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இயற்கை அங்காடி அந்த அளவு விலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? முறையான லைசன்ஸ், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுத்துக்கணும், ஜிஎஸ்டி வச்சுக்கணும், பக்கா பேக்கிங் இருக்கணும், லேபிளிங் இருக்கணும், அப்புறம் நம்ம அக்ரி கார்ட்ல அதை ஏத்தணும், நம்மளுடைய கம்பெனியை வந்து விளம்பரப்படுத்தணும். ஊடகங்கள் தான் நமக்கு இருக்குதே, இப்ப நிறைய சோசியல் மீடியா இருக்குது, அப்படிங்கும் போது இது பாப்புலர் ஆகுது, உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். இது நான் வந்து வெறுமென குக் பண்ணாத பொருளுக்கு சொல்றேன். குக் பண்ற பொருளை தான் நம்ம பாக்ஸ்ல அடைக்கணும், ஸ்டிக்கர் ஓட்டணும், அது சிந்தக்கூடாது, அது நல்லா இருக்கணும்னு கிடையாது. நீங்க வெறும் திணை வரகு விளைவிச்சதை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பக்காவான லேபிள் போட்டீங்கன்னா அதோட விலையே தனி. அது ஆன்லைன்லயும் போகும், நேரடி விற்பனையும் நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு மார்க்கெட்ல தனி மரியாதை இருக்கு. பீப்புள் வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்புணர்வு வந்துருச்சு. ஸோ சிறுதானியம் சாகுபடியிலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், சிறுதானியத்தை ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எப்படின்னா பயிற்சி கொடுக்கணும். மறுபடியும் நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை உங்களோட நிப்பாட்டாதீங்க. அது சாகுபடியாக இருக்கட்டும் அல்லது ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், உங்களோட நிப்பாட்டாதீங்க. ஒருத்தர் ஒருத்தருக்காவது சொல்லி கொடுங்க, உங்களோட உறவினர்களுக்கோ இல்ல உங்க பக்கத்திலயோ அந்த மெத்தட சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயிற்சிக்கு வந்து வந்து படிக்கிறது அப்படிங்கறது வந்து முடியாது. சோ நம்ம ஒருத்தர் தெரிஞ்சதுக்கு ஒருத்தர் சொல்லணும், அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பரப்பிட்டே இருக்கணும். அதையும் அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. அதுக்காகத்தான் அரசாங்கம் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வழியாகவும், வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும், வேளாண்மை பல்கலைக்கழகமும் இதற்கு நிறைய செலவு பண்றாங்க. இந்த பயிற்சியானது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இளைஞர்கள் விவசாயிகள் நடத்தலாம் அல்லது தொழில் முனைவோர் எல்லாருமே கலந்தும் பயிற்சி எடுத்துக்கலாம். இப்ப தனியா கேட்டோம்னா யூத்துக்கும் தனியா பண்ணி தருவாங்க, இளைஞர்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா, அந்த மாதிரி. இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையமானது திருநங்கைகளுக்கும் அவங்களுடைய சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எல்லா சமூகத்தினரும் எல்லா தரப்பினரும் வேளாண்மை அறிவியல் நிலையம் மதுரை வழியாகவும் வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும் முன்னேற வேண்டும் என்பதே அரசு திட்டம். அதனால இந்த சிறுதானியம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக ஆய்கொண்டிருக்கிறது. அதனால அந்த காலத்துல இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா மைனர் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சிறுதானியங்கள் மைனர் மில்லட்ஸ். ஆனா இப்ப அதோட பெயரை நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா நியூட்ரி சீரியல்ஸ், சத்து மிகுந்த தானியங்கள். அதுல ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அதுல அவ்வளவு சத்து. நீங்க திணை பாருங்க, அவ்வளவு தங்க கலர்ல கோல்டன் கலர்ல அப்படி மின்னும். அப்படி பார்க்கும் போதே அதுல நமக்கு தெரிஞ்சு போச்சு பீட்டா கராட்டின் இருக்குது அப்படின்னா அது உடம்புக்கு எந்த வகையில உதவும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த அறிவுறுத்தல் எதுக்காக அப்படின்னு சொன்னா, வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும் வேளாண்மை கல்லூரிகளிலும் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல வேற மாவட்டமானாலும் அந்த பயிற்சியை வந்து விசாரிச்சு அந்த பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த பிசினஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் புரிதல் வரும்.
0: இதுவரை சிறுதானியங்களும் அதன் சிறப்புகளும் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அட இது என்ன, கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்க மச்சான்னு சொல்லிட்டு தானே போனேன்.

0: ஆயாசமா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்களாக்கும்.
1: ஆமா, மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அறியாம பாட்டு பாடினேன். ஏன் இதுக்கும் உன்னை கேட்கணுமாக்கும்.
0: இப்படியே பேசி பேசித்தான் நீங்க மூச்சு விட கூட என்கிட்ட அனுமதி வாங்குறாப்ல ஊரே பேசுது.
1: அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் யாருகிட்டயும் அப்படி சொல்லலையே.
0: அதை விடுங்க மச்சான், இதோ லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரத்துல கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன்.
1: ஆமா, ஆனா நீ இவ்வளோ சீக்கிரம் வருவன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் நண்பன் சபரி ஃபோன் பண்ணியிருந்தான், அவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். சரி, பாட்டு முடிஞ்சதும் நீ சொன்ன வேலையே செய்யலான்னு இருந்தேன், அதுக்குள்ள பாரு நீயே வந்துட்ட.
0: அப்பப்பப்பா, பொழுதன்னைக்கும் கூட்டாளிங்களோட தானே இருக்கீங்க மச்சான், அப்புறம் ஃபோன்லையும் பேசணுமாக்கும்.
1: இங்கே பாரு செல்வி, என் கூட்டாளிங்க எனக்கு பக்க பலமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஊரில் முன்னோடி விவசாயிகளில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். இப்போ கூட மழை காலத்தில் கழனிக்கு தேவையான முக்கியமான குறிப்பை தான் சபரி கொடுத்துருக்கான். நீ என்னடானா இதை ஏன் செய்யலை அதை ஏன் செய்யலைங்கிற.
0: சரி சரி சரி சரி மச்சான், தப்பு தான். ஆமாம், அவர் அப்படி என்ன விவரம் சொன்னார் அது எனக்கும் தான் சொல்லுங்களேன்.
1: வேறு ஒன்றும் இல்லை, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படுற நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க சொல்கிற பதிவை அனுப்பியிருக்கிறாரு, அதை இப்போ வைக்கிறேன். வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
2: இந்த மழை காலத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகும், அதனால் காற்றின் ஈரப்பதம், மழை நீர் ஆகியவை சில நோய்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்கும் ஒரு வாரத்திற்குள் அதனுடைய நோய் தாக்கம் உட்பட்டு பயிர்கள் அழிந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் முக்கியமாக நெல் குலை நோய். இந்த நெல் குலை நோய் முதலில் பார்த்திங்கன்னா இலையில் பழுப்பு நிற கண் வடிவ புள்ளி ஏற்படும். அந்த புள்ளிகளின் நடுப்பகுதி சற்று பழுப்பு நிறத்திலும் அதனுடைய விளிம்புகள் சற்று கருத்தும் காணப்படும். அந்த கண் வடிவ புள்ளிகள் பெரிதாகி அனைத்து புள்ளிகளும் ஒன்று சேர்ந்து பெரிய காய்ந்த இலைகளாக மாறும். அடுத்தது இந்த குலை நோய் தண்டு பகுதியும் தாக்கும். தண்டு பகுதியை தாக்கினால் தண்டானது கருத்து காணப்படும், அந்த கணுப்பகுதி. அடுத்தது இந்த மணி வரும்போது நெல் பூர்த்து மணி உருளும்போது கதிரினுடைய கழுத்து பகுதி தாக்கும், இதனால் கழுத்து பகுதியானது கருநிறமாக மாறும். பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வெண்ணிற பூசணங்கள் தெரிய வரும். இதனால் கழுத்து பகுதி தாக்கப்பட்ட நெல் கதிரானது உடைந்து தொங்கும், இதனால் பயிர்கள் இந்த பால் பிடிக்கும் பருவத்தில் பால் பிடிக்காமல் பதறாகி விடும். இந்த தண்டு பகுதி தாக்கப்பட்டால் நெல்மணிகள் உருளாது, பூக்கள் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியை அடுத்து நெல் மணியையும் தாக்கும், இலை உரையையும் தாக்கக்கூடியது. ஆகையினால் இந்த நோய் மிக விரைவாக பரவி மிக அதிக அளவு சேதம் ஏற்படுத்தினால் இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பனிக்காலங்களிலும் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த நோயானது கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முதலில் வயல்வெளியில் உள்ள உங்களுடைய களைகளை நன்கு கட்டுப்படுத்த வேண்டும். களைகளை இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாகவும் ஒரு பகுதி பரவுகிறது. அடுத்தது விதையை நேர்த்தி செய்ய வேண்டும். இந்த தழைச்சத்தானது பிரித்திட வேண்டும், ஒரேடியாக கொடுக்காமல் பயிர் நடும்போது ஒரு பகுதியும், அடுத்தது தூர் பருவமும், அடுத்தது கதிர் விடுமும் இவள் பிரித்திட வேண்டும். அடுத்தது அதிகமான

யூரியாவை இடுவது தவிர்க்க வேண்டும். இந்த விதை நேர்த்திக்கு முக்கியமாக 4 கிராம் திராம் அல்லது கார்பன்டசிம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 2 கிராம் இல்லை 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது பேசில சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். இந்த உயிர் விதை உதை மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது, முக்கியமாக இலைப்புலி நோயும் சேர்த்து கட்டுப்படுத்தும். இதனால் இந்த உயிர் உரங்கள் உள்ளது, முதலில் விதை உயிர் கொல்லி விதை நேர்த்தி செய்து பிறகு உயிர் உரங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்தது நோய் எளிதில் இலக்காகும் ரகங்களை தவிர்ப்பது நல்லது, முக்கியமாக சம்பா பருவத்தில் ADT 43 தவிர்ப்பது நல்லது. IR 50 BBT 5208 ஆகியவை தவிர்ப்பது நல்லது. இது ரகங்கள் இல்லை, இருந்தாலும் சில விவசாயிகள் பயிரிடுகின்றனர். அடுத்தது அம்பை 16 போன்ற ரகங்கள் எளிதில் இலக்காகும். கோ 51 இந்த நோய் தாக்கும், ஆகவே இதனை தவிர்ப்பது நல்லதாகும். ஆடுதுறை 43 அடுத்தது அம்பை 20 கூட இந்த நோய் தாக்கம் அதிகம் காணப்படும். அடுத்தது இதனை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இந்த TKM 9 CR 1009 சொல்கிறோமே, அவை அதுவும் இந்த நோய்களுக்கு இலக்காகக்கூடியது. அதில் முக்கியமாக சம்பா பருவத்தில், அதுக்கடுத்தது நோய் ஏற்பட்டவுடன் கார்பன்டசிம் 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் 2 முறை தெளிக்கணும், 15 நாள் இடைவெளியில் நோய் தென்பட்டவுடன். அல்லது இந்த ட்ரைசைக்ளசால் அது 500 ML என்ற அளவில் தெளிக்கலாம். இது இல்லை என்றால் இந்த நோயினுடைய தாக்கத்தை எளிதில் கட்டுப்படுத்துவதற்கு இந்த உயிர்கொல்லிகள் பேசிஸில் சப்டிலீஸ்ன்னு சொல்கிறோம், அது 0.2% என்ற அளவில் ஆரம்ப கட்டத்தில் தெளித்து நோய் வராமல் தடுக்கலாம் பயிரை. அடுத்தது இலை உரை கருகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இலை உரை கருகல் அதாவது இது நீர்மட்டத்தை அடுத்துள்ள இலை உரைகளின் சிறிய பசுமை கலந்த சாமல் நிற புள்ளிகளாக ஏற்படும். இந்த புள்ளிகளின் நடுப்பாகம் பார்த்தீங்கன்னா சாமல் கலந்த வெண்மையாக இருக்கும், அந்த பழுப்பு நிறமாக விளிம்புகள் இருக்கும். அடுத்தது இது போன்ற புள்ளிகள் எல்லாம் இணைந்து பெரிய படைகளாக காணப்படும். அந்த உரை முழுவதும் அழுகி காணப்படும். காலநிலை சாதகமாக இருக்கும் பொழுது இது இலை உரை மற்றும் அனைத்து பகுதியிலும் பாதிக்கப்பட்டு இந்த பயிரானது கரிந்து மடிந்துவிடும். கதிர் தோன்றினாலும் அதில் உள்ள மணிகள் எல்லாம் பதறாகிவிடும். இது முதலில் வயலில் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமாக திட்டாக காய்ந்து காணப்படும், நீர் மூலமாக பரவக்கூடியது. ஆகவே இந்த பாத்தி கட்டி நீர் பாய்ச்சுவது மிகவும் ஏற்றது. அடுத்தது இந்த நோயானது மண்ணில் வாழக்கூடியது. நீங்கள் மண்ணில் நடவு செய்த பின் அதில் ஏற்படும் காயங்கள், களைகள் ஏற்படும் காயங்கள் மூலமாக பரவக்கூடியது. அடுத்தது இந்த நீர்மட்ட பகுதியில் இதனுடைய வித்துக்கள் மிதந்து கொண்டிருக்கும், அது அந்த உரையை தாக்கி அழுகச் செய்கிறது. இது 20 ஆண்டுகள் மண்ணில் வாழக்கூடியது. ஆகவே நீங்கள் பயிர் சுழற்சி செய்து நெல் சாகுபடி செய்வது நல்லது. அடர்வான நடவு முறை குறைந்த காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே இதனை கட்டுப்படுத்த நீங்கள் வயர் வளர்ப்புகளை நன்கு சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். நீர்மறைய நீர்க்கட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீக்கல்ஸ் போட வேண்டும். நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கடுத்தது இதனுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை விதை நேர்த்தி செய்யலாம். 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். அதுக்கடுத்தது இந்த நடவு செய்யும் நாற்றை இந்த 2.5 கிலோ பேசில சப்டிலிஸ் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் எடுத்து 50 கிலோ எருவோடு கலந்து அதை நாற்றாங்காலில் கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீரை நிறுத்தி அதை நாற்றை அதில் 30 நிமிடம் ஊற வைத்து நடுவது நல்லது. இதனால் நாற்று மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் பேசில சப்டிலிஸ் 0.5% என்ற அளவில் 3 முறை தெளிக்கலாம். இது 45 நாட்களுக்கு பின் 10 நாள் இடைவெளியில். இதனை கட்டுப்படுத்துவதற்கு ஆக்சோஸ்ட்ரோபின் 500 மில்லி 1 ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது. சூடோமோனாஸ் மண்ணில் இடலாம். நட்ட கிட்டத்தட்ட 30 நாட்கள் கழித்து இந்த பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை 2.5 கிலோ 1 ஹெக்டேர் என்ற அளவில் நீங்கள் தூவி இந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அதற்கடுத்தது இலை உரை அழுகல் நோய். இந்த இலை உரை அழுகல் என்பது இந்த கதிர் வரும் பருவத்தில் பூக்கும் பருவத்தில் ஏற்படக்கூடியது. இந்த இலை உரை ஆரம்பத்தில் பழுப்பு நிறத்தில் சிறிய நீள்வட்ட ஒழுங்கற்ற வடிவுள்ள புள்ளிகள் தோன்றும். நாளடைவில் இவை விரிவடைந்து இலை உரை முழுவதும் தாக்கி கருகி காணப்படும். இதனால் இந்த இலை உரையில் உள்ள கதிர் வெளிவராமல் கருகி பதறாகி காணப்படும்.
இந்த கதிர்கள் உண்டாகும் மணிகள் சரிவர

0: தவறாமல் சுருங்கி நிறம் மாறிவிடும். கோ 43 என்ற ரகத்தில் இதனுடைய தாக்கம் தீவிரமாக காணப்படும். எல்லா ரகத்தையும் தாக்கக்கூடியது. இந்த ரகங்கள் மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்துவதற்கு கார்பன் டசிம் 200 கிராம் ஒரு ஏக்கர், அதாவது 500 கிராம் ஒரு ஹெக்டேர் என்ற அளவில், அல்லது மேன்கோசோப் 1 கிலோ ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அல்லது புரொப்பிகோனசால் ஏக்கருக்கு 200 கிராம், அதாவது 500 மில்லி ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்து பாக்டீரியா இலை கருகல் நோய். இவை இலையின் நுனியிலிருந்து 2 விளிம்பை ஒட்டி நடுநரம்பின் நோக்கி காய்ந்து கொண்டு வரும். இதை காய்வது எப்படியெனில், நுனியிலிருந்து இலையின் அடிப்பகுதிக்கு அலை அலையாக காய்ந்து கொண்டு வரும். நீர்க்கசிவுடன் கூடிய கோடுகளாக தோன்றி கீழ்நோக்கி பரவி நாளளவில் நீண்ட கோடுகளாக ஏற்படும். இந்த நோய் காலை நேரங்களில் பார்த்தால் இலைகளில் சற்று வழவழப்பான பிசின் போன்ற திரவங்கள் காணப்படும். இது நோயினுடைய தாக்கத்திற்கான அறிகுறிகள். இலையை வெட்டி காலையில் 6 மணி அளவில் நீங்கள் சுத்தமான தம்ளரில் தண்ணீரில் முக்கி வைக்கும்போது இதனுடைய பழுப்பு நிற வெண்மை கலந்த பால் போல இந்த பிசுபிசுப்பான திரவம் வடியும். தண்ணீருடைய நிறம் பால் போல் மாறிவிடும். இது இந்த பாக்டீரியாவுடைய தாக்கத்தை உணர்த்துகிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக நெல் பயிரை தாக்குவதற்கு முக்கியமான காரணம் அடர் நடவு முறை, குறைவான காற்றோட்டம் போன்றவை இதற்கு ஏற்றது. தழைச்சத்தை பிரித்திடுவது நல்லது, விதை நேர்த்தி செய்வது நல்லது. அடுத்தது தாக்கப்பட்ட பயிர்களில் நீங்கள் செப்டோமைசின் சல்பேட் 18 கிராம் அல்லது தாமிர ஆக்சிகுல 500 கிராம் ஒரு ஏக்கர் என்ற அளவில், அல்லது அக்ரிமைசின் 120 கிராம் தாமிர ஆக்சிகுல 500 கிராம் ஒரு ஏக்கர் என்ற அளவில் தெளித்து 2 முறை 18 நாள் இடையில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். நான் இதுவரை கூறிய இந்த நோய்க்கான அறிகுறிகள், அதனுடைய கட்டுப்படுத்தும் முறைகள், நீங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் பயிரை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு 9443095008.
1: ஆஹா, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையாக எடுத்து சொன்னாங்க மச்சான்.
2: அட ஆமாம்ல, மழை காலத்தில் நெற்பயிரில் என்னென்ன நோயெல்லாம் தாக்கும், அதுக்கு என்னென்ன அறிகுறி, எப்படியெல்லாம் நோய் வரும், எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம் அப்படின்னு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிவிட்டாரு.
1: காத்தோட்ட வசதி சரியா இருக்கணும், விதைகளை நேர்த்தி செய்யணும், ரொம்ப குறிப்பா மழை காலத்துக்கு முந்தி இந்த பராமரிப்பு முறைகளை சரிவர செஞ்சா நோய் பாதிப்புல இருந்து பயிரை பாதுகாத்துக்கலாம்.
2: செல்வி செல்வி, புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல வரன்னு. மச்சான் அவசியம் சரியான நேரத்துல இந்த வழிமுறையை கடைபிடிப்பேன், நீ கவலைப்படாம இரு.

0: கிட துள்ளும் குருத்து பூச்சி.
1: மச்சான், நான் லட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேன்ல?
2: ஆமா.
1: அங்க இருந்து நானும் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டாந்து இருக்கேன்.
2: என்னது?
1: விதைப்பந்து தயாரிக்கிறது இருக்குல்ல?
2: ஆமா.
1: அதை பத்தி நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க.
2: பாரா, சுவாரஸ்யமா இருக்கும் போலயே.
1: ஆமா மச்சான், இதோ கேளுங்க விவரத்தை.
3: தமிழ்நாட்டில் விதைப்பந்து அப்படின்னு நம்ம சொல்லலைனாலும்

இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் முக்கியமாக அந்த பந்தல் வகை காய்கறி, புடலை, அந்த மாதிரி பரங்கி, சுரை, அந்த மாதிரி விதைகளை மட்டும் சாணத்தை வந்து காய வச்சு அதில் வந்து சேமிச்சு அதில் விதைகளை சேமிப்பாங்க. அதை வந்து விதைப்பதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம விதைப்பந்துனா பந்து மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரே மாதிரி அந்த விதைத்தட்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போனால் நம்மளுடைய தமிழகத்தில் அந்த மாதிரி பாரம்பரியங்கள் முன்னாடியிலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி விதைப்பந்துங்கிற ஒரு முறை வந்து பன்னெடுங்காலமாகவே பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ வந்து வேளாண் காடுகள், நம்மளுடைய காடுகளோட பரப்பளவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அங்கே போய் நடவு செய்கிறோம். அதுதான் வந்து முக்கியமான ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியாக இருந்தது. பட் இதில் விதை பந்துகளை பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமான பரப்பளவை வேகமாக காடுகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுனால மெயினாக வந்து காடுகளை உருவாக்கும் பணிக்காக இந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுலேயும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது அதில் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ், கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்கள்லாம் வந்து இந்த விதைப்பந்து தயாரிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் பண்ணுறாங்க. அந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா காடுகளோட பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம காட்டோட அளவை, பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது விதைப்பந்துகள் ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக பார்க்கப்படுது. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு திருமணத்திற்கு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கொடுக்குறாங்க, விதைப்பந்துனே கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து மரக்கன்றுகளே கொடுத்தவங்க இப்போ சீட் பால் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கும்போது அதில் எல்லாருமே வந்து காடுகளில் பயன்படுத்தக்கூடிய மர விதைகள் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க தானியங்களும் வைக்கிறாங்க, பூ விதைகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி காய்கறி விதைகள் வைக்கிறாங்க. அதில் ஆனால் எழுதி கொடுத்துருவாங்க. அது அப்படிங்கும்போது நமக்கு எந்த மாதிரி விதைகள் அதில் இருக்கோ அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த விதை பந்தோட பயன்பாடு நவீன காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுரூபம் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி விதை பந்துனா உருண்டையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீட் கியூப்ஸ்னு சொல்கிறாங்க, அது சதுரமாக இருக்கும். சில சீட் டிஸ்க்னு சொல்கிறாங்க, அது வட்டமாக ஒரே இதில் பல விதைகள் இருக்கிற மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நவீன காலங்களில் எப்படி வந்து விதை பந்து பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்குரிய உதாரணங்களாக பார்க்கலாம். அடுத்தது விதைப்பந்தா செஞ்சு ஏன் விதைக்கணும் அப்படின்னா, நீங்கள் விதைகளை போட்டிங்க அப்படின்னா அந்த விதைகள் தனியாக இருக்கும்போது அடுத்து எப்போ ஈரப்பதம் வருதோ அப்போ தான் முளைக்கும். அந்த காலங்களில் நம்ம அது வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்கணும். அப்படியே விதையை பாதுகாக்கணும் போது வெறும் விதையாக விதைச்சிங்க அப்படின்னா அதை மண்ணில் விழும்போது நேரடியான சூரிய ஒளியிலேயோ அல்லது அதிக வெப்பத்தினாலேயோ மண்ணில் இருந்து அந்த உயிர்ப்பு தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மண்ணில் போட்டு அதை ஒரு பாலை பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நேரடியாக விதையாக இருக்கும்போது அது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்கள் அதை வந்து பாதித்து அதோட விதையோட தன்மையை, உயிர்ப்பு தன்மையை இழக்க செய்யும். அதுக்காக வந்து இந்த விதை பந்தா மாற்றி போட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ மழை வருதோ அது வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருந்து அதுக்கு வந்து நம்ம விதையை பாதுகாக்கிற ஒரு முறையை பண்படுறதுனால நம்ம வந்து விதை பந்துகளை பயன்படுத்துகிறோம். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விதை தேவைப்படும். அந்த விதைக்கே விதை பந்தா மாத்துறதுக்கு நமக்கு வந்து களிமண், செம்மண், இயற்கை வழி உரம் இது எல்லாத்தையுமே கலந்து விதையை நடுவில் வச்சு அதோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச், மேக்ஸிமம் 3 இன்ச், அதுக்கு மேலே போகக்கூடாது. விதை வந்து சின்னதாக இருந்து விதை பந்தோட அளவு பெருசாக இருந்தாலும் முளைப்பு வந்து பாதிக்கப்படும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டம் அதோட இருக்கிற மாதிரி விதை பந்துகளை உருவாக்கி அதை தண்ணியும் கலந்து தான் பண்ணுறோம். அது ஏன்னா வெறும் மண்ணில் வந்து நமக்கு அந்த உருண்டை பிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் நார்மலாக வந்து விதையை நடுவில் வச்சு மண் கலவையில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நன்று உருண்டையாக உருட்டி நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நிழலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வச்சிங்கன்னா 1-2 நாள்லேயே ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த விதைப்பந்துகள் வந்து எப்போ விதைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விதைப்பந்துகளோட பயன்பாடு நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற பண்பட்ட நிலங்களில் விதைக்கிறது கிடையாது. பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள், வேலிகள் அல்லது மலைகளில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி இதில் விதைக்கிறோம். அங்கே எப்போ மழை வரும்னு நமக்கு தெரியாது. விதைப்பந்துகள் வந்து வருஷம் பூரா எந்த காலத்தில் வேணாலும் விதைக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறபோது என்ன சிறந்த காலம் அப்படின்னா, ஒரு பருவமழைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடியோ அந்த விதைப்பந்துகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது சீக்கிரம் வந்து முளைச்சி உடனே பலன்களுக்கு கூடியதாக இருக்குது. இது ரொம்ப காலமாக, அதாவது இந்த பருவமழையை தவற விட்டு மீதி இருக்கக்கூடிய 1 மாதத்தில் எப்போ வச்சாலும் பருவமழை எப்போ வருமோ அது வரைக்கும் அது அதே இடத்துல இருந்து அதை தற்காத்து கொள்ளணும். பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பலன் தர்றது குறைவாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் விதைப்பந்து உங்கள் கைக்கு கிடைச்சாலும்

அதை கண்டிப்பாக வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா விதை தேர்வு. விதைப்பந்துகளை பொறுத்த வரைக்கும் மரப்பயிர்கள் தான் நமக்கு இப்போ தேவையானதாக இருக்குது, ஏன்னா அதுதான் பலன் கொடுக்கும். அப்படி பார்த்தா நேட்டிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், அதாவது நம்ம பகுதிகளில் நாட்டு வகை மரங்கள் என்னென்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணி அதுக்கு விதைப்பந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளுக்கு என்ன மாதிரி மரங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அரச மரம், வாகை மரம், கொன்றை அல்லது சரக்கொன்றை மரம், புளிய மரம், பூவரசு, குமிழ், ஆலமரம், வெல்வேல், கத்தி சவுக்கு, இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம பகுதியில் நல்லாவே வரக்கூடியது. ஈவன் ஒரு சிலது வேம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மர விதைகள் எல்லாமே வந்து முளைக்கிற மாதிரி விதைகளாக இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம அதை தேர்வு பண்ணணும் அப்படின்னா மர விதைகள் எல்லாமே வந்து டார்மன்ஸின்னு சொல்லுவோம், விதை உறக்கம் ஒரு சில விதைகளில் இருக்கும், அதை நீக்கிட்டு தான் நம்ம வந்து விதைப்பந்துக்கு பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது முளைக்காமே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலது இறந்த விதைகளாகவும் இருக்கும். அப்போ அதை முளைப்பு திறனை ஒரு சோதனை செஞ்சு பார்த்துட்டு அல்லது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதைகளை வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விதைப்பந்து தயாரித்தாலே வந்து ஓரளவு அந்த விதை உறக்கம் நீங்கிடும். ஒரு சில விதைகளுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். விதை உறக்கம் அந்த டார்மன்ஸியை ரிமூவ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அந்த முறைகள் ஆணித்தரமாக. இது என்ன விதை உறக்கம் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் விதைப்பந்து செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய முக்கியமான அந்த விதை உறக்க நிலையிலேருந்து முளைக்கிற தருவாய்க்கு அது வந்துடும். ஸோ இது நெடுங்காலமாக பயன் கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு நாற்றை உற்பத்தி பண்ணி அதை போய் ஒரு மலையில் நடணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இப்போது டிஃபிகல்ட் டாஸ்க் இப்போல்லாம் வந்து. அப்போ இந்த மலை பிரதேசங்களில் அல்லது காற்று பகுதிகளில் க்ரீன் வெஜிடேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மர வகைகளை இந்த மாதிரி விதைப்பந்து செஞ்சு விதைக்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் விதைப்பந்து இப்போ மர விதைகள் மட்டும் வர்றதில்ல, இப்போ ஒரு தானியங்களை வச்சுருக்காங்க, நெல், சோளம், கம்பு இந்த மாதிரி இதில் வச்சு கொடுக்குறாங்க, அல்லது காய்கறி பயிர்கள் தக்காளி, கத்திரி இந்த மாதிரி விதைகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது புடலை, அவரை இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து எப்படி வந்து தொட்டி செடிகளில் பயன்படுத்துகிறோமோ அதில் போட்டு வளர்க்கும்போது நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ விதைப்பந்தில் வந்து பூக்கும் தாவரங்களை வச்சு கொடுக்குறாங்க அழகு செடிக்காக, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதை போடும்போது நமக்கு அது பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விதைகளை வேணாலும் நீங்கள் விதைப்பந்து பண்ணலாம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அதுக்கு தகுந்தால் போல் பயன்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விதைகளுக்கும் விதை பந்துகளுக்கும் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, விதை பந்தோட நன்மைகள் என்ன அப்படின்னா விதையாக போடும்போது அதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி பூஞ்சானங்கள் மட்டும் கிடையாது, பறவைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்க முடியாமல் அதனால் உங்களுக்கு டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதை பந்தாக போடும்போது இந்த எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு அந்த விதைக்கு கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து புவியை பசுமை ஆக்குதலில் வந்து விதைப்பந்துகள் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. வன வளத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. சும்மா கிடக்கிற தரிசு நிலங்கள், வேலிகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் விதை பந்தாக போடும்போது அது விதையாக விதைக்கிறத விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து நமக்குரிய நன்மைகள்னு பார்க்குறது. சவால்கள்னு பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ விதைகள் அல்லது விதைப்பந்துகள் நம்ம பண்ணி கொடுத்தாலும் அதை நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்க, எந்த நேரத்தில் விதைக்கிறீங்க அதை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். ஸோ விதைக்கிறது எல்லாமே வந்து மரமாகுமா அல்லது செடியாகுமா அல்லது கொடியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதை பந்துகளை எந்த மாதிரி கையாளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கும். பட் மரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து மர காடுகளை, சமூக காடுகள் உண்டாக்குறதெல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல அதிகமான சக்ஸஸ் ரேட் இருக்குது. இப்போ இந்த விதைப்பந்துகளோட பயன்பாட்டை எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நவீன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்னு இப்போ நிறையா இடத்துல ஈவன் ட்ரோனுங்கிற பயன்பாடு வந்து அதிகமாக பயன்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த விதைப்பந்துகளை காடுகள்லேயோ அல்லது மலைப்பகுதியில் விதைக்கிறதுக்கு இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம கரெக்டான எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் இல்லையோ அல்லது செடிகள் இல்லையோ காடுகள் இல்லையோ எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் வந்து ட்ரோனை வச்சு நம்ம இந்த சீட்பால் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பயன்பாடு நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாலை ஓரங்கள் இதிலெல்லாமே வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த க்ரீன் வெஜிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து விதைப்பந்து தயாரித்து

0: நீங்கள் விதைச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு யாரோ விதைப்பந்தை கொடுத்து அதை விதைக்க சொன்னாலும் சரி, அதை சரியான காலங்களில் விதைங்க, சரியான பகுதிகளில் விதைங்க. அப்போ தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முக்கியமாக கிடைக்கும்.
1: என்ன மச்சான், விதைப்பந்து தயாரித்தல் பற்றி மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க எம்புடி தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல?
2: ஆமாம் செல்வி, விதைப்பந்து எப்படி செய்கிறது, எப்போ விதைக்கணும், என்னென்ன பலன்கள் இதனால் கிடைக்கும் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க. அது மட்டுமா, பூச்செடிங்க, காய்கறி செடிங்க, ஏன் மர விதைகளையும் இந்த விதைப்பந்து மூலியமாக கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. இயற்கை வளம் பெருக இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் பிள்ளை.
1: சரியா சொன்னீங்க மச்சான். இந்த விதைப்பந்து பற்றின தகவல்கள் கேட்க கேட்க வியப்பாகவும் ஆசையாகவும் இருக்கு.
2: ஆசையா இருக்கா?
1: ஆமாம் மச்சான்.
2: அப்படிங்கிற உன்னோட ஆசையை இந்த மச்சான் எப்படி நிறைவேற்றுறேன்னு பார்.
1: என்ன சொல்றீங்க?
2: நம்ம வீடு கட்டுற வேலை இன்னும் கொஞ்சம் நல்ல

0: இயற்கை வளம் பெருக இது ரொம்ப உறுதுணையா இருக்கும்ல.
1: சரியா சொன்னீங்க மச்சான். இந்த விதைப்பந்து பத்தின தகவல்கள் கேட்க கேட்க வியப்பாவும் ஆசையாவும் இருக்கு.
0: ஆசையா இருக்கா?
1: ஆமா மச்சான்.
0: அப்படிங்கிற உன்னோட ஆசைய இந்த மச்சான் எப்படி நிறைவேற்றுறேன்னு பார்.
1: என்ன சொல்றீங்க?
0: நம்ம வீடு கட்டுற வேலை இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். புதுமனை புகுவிழாவிற்கு வர சொந்தங்களுக்கு இதே மாதிரி விதைப்பந்த அன்பு பரிசா கொடுத்துருவோம்.
1: ஆஹா, இது ரொம்ப நல்ல யோசனை மச்சான்.
0: அப்ப அடுத்ததா விதைப்பந்து தயாரிக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்ட.
1: செய்யறதுக்கு என்ன மச்சான், செய்யுங்க. என்னோட ஆசைய நிறைவேற்றுறேன்னு மட்டும் சொன்னா போதுமா?
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ந மௌலிதரன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் திட்டங்கள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59:55. தொடர்வது 8:00 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரக பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும்

ஞாயிற்றுக்கிழமையன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்ட பட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணி இடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணி இடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்று கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல்மண் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2ம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29ம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் ளுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை செய்யப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார கணக்கீட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல்.

0: மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழுங்கள்.
1: எண்ண தலை அழகா எழுத்தானி மூக்கழகா
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர

0: ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் என் வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக கஜானன என தொடங்கும் நீலகண்ட சிவன் பாடல் பந்துவராளி ராகம் ரூபக தாள.

0: நேயர்களே, லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சியின் முதல் பகுதியை கேட்டீர்கள். அடுத்த பகுதி வரும் சனி இரவு 8:45 கேட்டு பயன்பெறுங்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00. நேரம் 8:59. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் நியூஸ் அட் 9. The headlines. Election Commission reiterates that order for SIR issued for all states and UTs with its unanimous approval. Says booth level officers will visit homes of electors issued notice during SIR to collect required documents. Union Minister Amit Shah inaugurates several NCCF initiatives in Kerala to boost women's empowerment through cooperatives. Chief Justice of India Suryakant says drug abuse among children must be seen as child protection issue. External Affairs Minister S. Jaishankar to address United Nations General Assembly in New York tonight. And in Asian Games, Indian men's and women's kabaddi teams clinch gold medals in Japan. Tajinder Pal Singh Toor wins silver in men's shot put. India's medal tally reaches 30 with 4 gold, 12 silver and 14 bronze. The Election Commission has reiterated that the decision of the Special Intensive Revision, SIR, of electoral rolls issued for all the states and UTs was taken unanimously. Addressing a press conference in New Delhi, Director General Media Ashish Goyal said a meeting of the Commission was held today where Chief Election Commissioner Ganesh Kumar and Election Commissioners Dr. Sukhbir Singh Sandhu and Vivek Joshi were present. He said the order for the SIR issued on the 24th of June last year for all the states and UTs, starting with Bihar, was issued with the unanimous approval of the Commission.
2: A meeting of the Election Commission of India was held today. The Chief Election Commissioner, Shri Gyanesh Kumar, and Election Commissioners, Dr. Sukhbir Singh Sandhu and Dr. Vivek Joshi, were present in today's Commission meeting. The Commission unanimously took a number of decisions in today's meeting, which are being shared through today's ECI

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:15. இனிய இரவு வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மதியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 9:31. இன்னைக்கு நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில யாரோட பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வரலட்சுமி அவங்களோட பாடல்கள் தான் கேட்க போறோம். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகையும் பாடகியுமான எஸ் வரலட்சுமி அவங்க பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம், அவங்களோட பாடல்களும் கேட்க போறோம். இவங்க பேரு, முழுமையான பெயர் வந்து கேட்டீங்கன்னா சரிதே வரலட்சுமி அப்படிங்கறதா இவங்களோட பேரு. 13 August 1925 பிறந்திருக்காங்க. இவங்களோட இறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 September 2009, அதாவது கிட்டத்தட்ட இவங்களோட 84 இவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆந்திராவோட கர்னூலில் பிறந்த இவங்க கணீர் குரல் மற்றும் பாடும் திறமையை கண்டு வியந்த புதுமை இயக்குனர் கே சுப்பிரமணியன் மற்றும் குடவள்ளி ராமபிரம்மம் ஆகியோர் இவரை திரையுலகிற்கு கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க தன்னோட காந்த குரலால புகழ் பெற்றாங்கன்னு சொல்லலாம். மேலும் அவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல தனக்கான பாடல்களை தானே பாடி

வரைக்கும் தனி சிறப்புமே இவங்க கிட்ட இருந்ததா சொல்றாங்க. இவங்க மொத்தமே தமிழ்ல 72 திரைப்படங்களும் தெலுங்குல 63 அப்படின்னு மொத்தம் 135 படங்கள் நடிச்சிருக்காங்களாங்க. பாடிய பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் மொத்தம் 120 பாடல்கள் பாடியிருக்கதா சொல்லப்படுறாங்க. இவங்களோட முக்கியமான திரைப்படங்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம் கே தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், என் டி ராமராவ் போன்ற அன்றைய முன்னணி கதாநாயகர்கள் பலரோடையும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. முக்கியமான திரைப்படங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், பூவா தலையா, சவாலே சமாளி, மாட்டுக்கார வேலன், ராஜராஜ சோழன், நீதிக்கு தலைவணங்கு, பணமா பாசமா, இந்த மாதிரி முக்கியமான கிளாசிக் தமிழ் படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. நிறைய விருதுகளையுமே வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து இவங்களோட பாடல்களாக கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு யார் நடித்த பாடின திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டோம் அப்படின்னா எஸ் வரலட்சுமி அவங்க தான். அவங்க நடித்த அனைத்து படங்கள்லையுமே சொந்த குரல்லையே பேசி பாடி நடிச்சிருக்காங்க. அவங்களோட பாடல்கள் தான் கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டு ரசித்த துணை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம்.

வந்து பாடல்கள் கேட்டோம் அப்படின்னா எஸ் வரலட்சுமி அவங்க தான். அவங்க நடித்த அனைத்து படங்கள்லையுமே சொந்த குரல்லையே பேசி பாடி நடிச்சிருக்காங்க. அவங்களோட பாடல்கள் தான் கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டு ரசித்தா துணை நேர்களுக்கும் நன்றிகளை கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிளகர்ஸில் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாயே.

நாளை காலை 5:45 நாள் ஒரு குரலின் 398 அதனை தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள் என்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டயப்பிடிப்புகள் குறித்த தகவல் வழங்குகிறார் மணிகண்ட பிரபு அவர்கள். 6:45 மாநில செய்திகள் 6:50 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 காலை தண்டல், 7:10 மறுத்தண்டல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலம் ஆய்வாளர் சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமாரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தின்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8:00 உலக ஆறுகள் தினத்தை ஒட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை, படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம். 9 இசைப்பட்டகம், 10 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. ஆறோடும் நீரோடும் உலக ஆறுகள் தினத்தையொட்டி மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்களுடன் நேர்முகம். உடனுகையார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். காலை 10:30 எனக்கு பிடித்த பாடல்கள், 10:55

மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் மன் கி பாத் 138வது பதிப்பு. டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதனை தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக ஒளிபரப்பு செய்ய கேட்கலாம். பன்னிரண்டு 5க்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சரம், 12:40 தமிழ் செய்திகள், 12